0: விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்ட ஃபிளை டுபாய் விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்திருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் இணைந்து கொள்ளும் என்று அவர் கூறினார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் மனநல பிரச்சினையால் அந்த விமானி அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் மறுக்கவில்லை. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயற்சி செய்திருக்கிறார். பிரிட்டனின் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்ட பிரிட்டிஷ் ஈரானிய இரட்டை குடியுரிமை பெற்ற ஆடவரை பயங்கரவாத எதிர்ப்பு காவல்துறை கைது செய்துள்ளது. அமெரிக்கா ஈரானை தாக்க பயன்படுத்திய போர் விமானங்களும் அந்த ஆகாயப்படை தளத்தில் இருக்கின்றன. அந்த உத்தேச தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம் சொன்னார். ஆனால் அதில் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று ஈரான் கூறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிறகு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான விசாரணை தொடர்கிறது. இந்நிலையில் ஈரானுக்கு அந்த உத்தேச தாக்குதலில் தொடர்பிருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் அவ்வாறு கூறினார். அந்த தாக்குதல் திட்டத்தில் வெளிநாட்டு தரப்பின் தலையீடு இருக்கலாம் என்றார் அவர். அந்த உத்தேச தாக்குதல் முயற்சிக்கு முன்பாக பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை ஈரான் தாக்க திட்டமிடுவதாக பிரிட்டனிடம் எச்சரித்ததாய் இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாகு தெரிவித்தார். அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களைத் தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 4 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அடுத்த மாத அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. சீனா அதன் எரிசக்தி விநியோகத்தை ஹாங்காங், மக்காவ் ஆகியவற்றுக்கு அப்பால் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதும் விநியோகத் தொடரில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தமது அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் சிலரை அவர் மாற்றினார். 3 வாரங்களில் அவர் செய்திருக்கும் 2வது அமைச்சரவை மாற்றம் இது. வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு சுகியானோவிடமிருந்து திரு அமநாதா நசிர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். திரு சுகியானோ இப்போது மனிதவள மேம்பாட்டுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சராகிறார். அமெரிக்காவில் மரண தண்டனை நிறைவேற்றும் போது அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு பெண் கைதி தப்பியிருக்கிறார். டெனசி மாநிலத்தில் 50 வயது கிறிஸ்டா பைக் என்பவருக்கு நச்சு மருந்து ஊசி மூலம் உடலுக்குள் செலுத்தப்பட்டது. 2 முயன்றும் நச்சு மருந்து அவரின் இரத்த ஓட்டத்தில் கலக்கவில்லை. அவர் உயிர் தப்பினாலும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரை சந்தித்த ஆட்டத்தில் மலேசியா 6-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதுவே சிங்கப்பூர் அணி அந்த போட்டியில் விளையாடிய இறுதி ஆட்டம். இந்தோனேசியாவின் பண்டுங் நகரில் போட்டி நடைபெற்றது.
1: சொல்லும் பொருளும் லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பளன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: போச்சு.

0: அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள். SPM Gold பொன்னி ரைஸ்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு. ஓர் யூரோ ஒரு வெள்ளி 45 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 70 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு. 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு. 100 இலங்கை ரூபாய் 40 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மேலே சென்றீங்க 3 வெள்ளி 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
6: சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
9: 8679664646. எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
10: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க
0: கொட்டிட்டீங்கன்னா
3: சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.

0: முன்னால
1: நீங்க என்ன செய்யணும், பெற்றோரோட நீங்க வந்து இந்த பசங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வாழ்த்துக்களை வாரி வழங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும். மீடியா காபோலி 96.8 FM.
0: இப்ப வாங்க திரு செல்வா, திருமதி கார்த்திகா, ஜீனா நாம சந்திக்கலாங்க. ஹலோ அருண், வணக்கம். கேயோசே வணக்கம்.
2: வணக்கம்.
0: வா கேலப் பாத்தீங்களா எவ்வளவு அழகா வணக்கம் சொல்றாரு. கேலப் இன்னொரு முறை கேலப் சே வணக்கம்.
2: வணக்கம்.
0: வா
1: கேலப் பத்தி சொல்லுனா ஒரு சீன பையன் அவருடைய நண்பர் அருடன் சேர்ந்து தமிழ் கத்துக்கிட்டு இருக்காரு.
0: ஆமா,
1: அப்பப்ப அவர்கிட்ட நம்ம பேசும்போது நாங்க ஆங்கிலத்துலதான் பேச போறோம். மொழின்னு சொல்ல வந்து ஆங்கிலத்துலதான் பேச போறோம், அதே நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல வந்து அருணுடைய அப்பா அம்மா பக்கமா போமா.
0: ஆமா, திரு செல்வா எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
3: நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம், எங்களை உங்களோட ஃபீச்சர் பண்ண வச்சதுக்கு ரொம்ப மிக்க நன்றி.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சின்ன வயசுலயே பையன் வந்து தமிழ் பேசுறாரு, பிற மொழிகள் கத்துக்கிறாருன்னு எப்படி இதை செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
3: அது அவன் அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டான். உங்க அக்கா வந்து நேச்சுரலாவே வந்து சீன மொழியில ஆர்வமா இருந்து பசங்களோட பேசி பேசி அவளே கத்துக்கிட்டா. ஒரு நாள் போகும்போது ஒரு நாள் நாங்க பாக்கும்போது அங்க இருக்கிற பாட்டிங்க ஆன்டிங்களோட சீன மொழியில பேசிட்டு இருந்தா, என்னடா இது திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்காளேன் பாக்குறப்பதான் எங்களுக்கு தோணுச்சு, ஓகே அவளுக்கு அந்த நேச்சுரலாவே அந்த ஆர்வம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவ கூட சேர்ந்து இவனும் அப்படியே கொஞ்சம் கத்துக்கிட்டான். கேள கூட பேசி அவங்க அம்மா எல்லாரோடையும் பேசும்போது அவனுக்கு இன்னுமே அவனுக்கு நிறைய வார்த்தைங்க தெரிய வந்துருச்சு அவனுக்கு.
0: சரி, கேளுக்கும் நம்ம அருணுக்கும் இடையே அந்த நட்பு எப்படி உருவானுச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அவங்க ஒரு 18 மாசம் இருக்கும் போதே அவங்கள 18 மாசம் இருக்கும் போதே அவங்கள வந்து சைல்ட் கேர்ல போட்டாச்சு. ரெண்டு பேருமே அப்பவே வந்து சேர்த்தாச்சு. அப்போ இருந்தே அவங்க வந்து அந்த ஒரே சைல்ட் கேர்ல தான் இப்போ வரைக்கும். இப்போ அவங்களுக்கு வயசு 4 ஆகுது, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆக போகுது. அப்போ இருந்து சேர்ந்தே தான் இருக்காங்க. டீச்சர் வந்து அங்க அந்த டீச்சர் வந்து நம்மள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்கல்ல, பேரண்ட் மீட்டிங் வைப்பாங்கல்ல, அப்போ சொல்லும்போது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான யார்கிட்டையும் பேசாத ரெண்டு பசங்க வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி முதல் தடவை அவங்க 3 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட அது இன்னொரு பையன் அதே மாதிரி இருப்பான், அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்லி கேலப்பை வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. ஸோ ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மாசத்துல சீன புத்தாண்டு வந்தது. அப்போ அவங்க ஸ்கூல்ல இருந்து சீன புத்தாண்டுக்காக அந்த பசங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆட வச்சிருந்தாங்க. எங்க பாசிரிஸ்ல இருக்கோம், அங்க நடக்கிற கம்யூனிட்டி கிளப்ல இருந்து சீன புத்தாண்டு விழால ஆடுனாங்க. அப்போ மேடையில எல்லா பிள்ளைங்களும் ஆடும் போது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் தனியா நின்னுட்டு அழுதுட்டு இருந்தாங்க.
1: அப்படியா?
4: ஆமா, மத்த பசங்க எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க கீழ இருந்து நம்ம சொல்லுவோம், ஐயோ அழுதுட்டு இருக்கான்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பேரண்ட்ஸ் அங்க அந்த சைடு சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து கேலப்போட பேரண்ட்ஸ். அப்படிதான் நாங்க முதல் தடவை அறிமுகமானோம்.
1: நண்பர்களா நீங்க? ஓகே, இப்ப கேலப்போட அம்மா கிட்ட போவோம். ஹலோ, ஹாய் ஜீன், thank you so much for patiently waiting for us. So we understand that these boys met in a crying situation and that's how you guys became friends. Yeah. How did that go from that to becoming a social media star and appearing in National Day posters? Tell us about that.
5: Right, so we wanted to showcase their like friendship, like their genuine friendship, their and how they were on the Chinese New Year performance, and like they were just like being real friends, right? Like sharing the same stage fright, even though like they have practiced so well in school, like their rehearsal was fantastic, like the teacher sent over the rehearsal, wow, so so perfect. But when they are in the real stage, they started crying like real kids, right? So it's quite interesting to show that side of them, like the real side of them.
0: No, I mean, as kids, you know, they will definitely have stage fright, and then suddenly they see a huge crowd, right? So that would, you know, definitely, you know, give them a little bit of a shock. Like, you know, we practice in a small room and then suddenly, you know, you have a huge crowd in front of them as well. So how... I love it. But then how did, after that meeting, how do you all, like, continue to, you know, foster this friendship between the both of them?
5: Oh, yeah. So, like, When Caleb comes back from school, mm-hmm. he will tell me that, oh, today I play with Aran, like, you know, we are friends, we play like certain things together, and he will also like tell us that, oh, can we have play dates with Aran, like I want to play some more with him. And since we are living like nearby, we will just like go to the nearest playground together. We'll say, oh yeah, let's go to this. There are so many different playgrounds that we have explored together.
0: Oh, that's nice.
5: Yes,
0: that's
5: all the Pasir Ris playground, almost all that. Oh, we will go to different, we'll alternate between the different playgrounds. Yeah.
0: Oh, that's interesting. So how about like festive days? What happens on festive days?
5: Ah, that's interesting, because last year for Mooncake Festival, we celebrate together also. Mm. And then for the upcoming Deepavali that is going to happen next month.
0: Yeah,
5: we have already planned like the outfits to wear.
0: Wow.
5: Yeah, yeah, like Kati went back to India recently, and then she bought like matching outfits for the both of them.
0: What is the color theme for this year?
4: No color theme, as in it's like bling bling.
0: Nalla velichama vannamayama minnana namba bling.
1: அம்மா கிட்ட பேசியாச்சு, அப்பா அவனோட அப்பாட்டையும் பேசியாச்சு, பசங்க ரெண்டு பேரும் வந்து துரு துரு துரு இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க, அவங்க கூட கொஞ்சம் பேசுவோமா? ஓகே, முதல்ல அரண் எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ரவி. அரண் வந்து உங்களை வந்து பாசமான ஒரு முறையில கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு.
1: எப்படி எப்படி கூப்பிடணும்? மாமா. அரண் அரண் அண்ணே சொல்லுங்க. ரவி
2: அண்ணே
1: சஜினி அக்கா.
2: Sajani Akka.
0: Wow!
1: So good.
0: Okay, Caleb, what is your favorite Tamil word? What Tamil word do you remember that you can tell me now?
2: This my platform gap.
1: Then?
0: Then? What else?
1: What else you like? Anything you like.
0: Where do you hear that? Please mind the platform gap. Where do you hear that?
2: From the train.
0: Ah, you like to take the MRT?
1: Is Superman, Spider-Man your favorite hero? Yes?
0: Yes. Say yes. Okay. Say yes.
2: Yes.
0: Yeah.
1: Ah, good boy. Arun, நீங்க தமிழ்ல வேற என்னெல்லாம் சொல்லுவீங்க? பாட்டு பாடுவீங்களா? அப்புறம் எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு?
0: ரவி அண்ணன் தான் பிடிக்குமா?
1: யாருக்கும் படம் எல்லாம் பார்க்க மாட்டாரா? இன்னும் பார்க்க
4: மாட்டாரா?
1: சரி சரி.
0: அரண், நீங்க வந்து
1: சூப்பர்மேன் சட்டை போட்டிருக்கீங்க, ஸ்பைடர்மேனும் பிடிக்குமா? படம் பாத்தீங்களா?
0: அரண், ஆன்ட்டி ஆன்ட்டி கோ க்வெஸ்டியன். அரண், உங்க நீங்களும் கேளப்போ எது வந்து செய்ய பிடிக்கும் உங்க ரெண்டு பேருக்கும்? நீங்க ஒன்னா வந்தீங்கன்னா என்ன செய்ய பிடிக்கும்?
1: வித் அரண், வாட் யூ டு?
2: We go Disney Cruise together.
1: Where? What?
2: We go Disney Cruise
0: together. Disney Cruise!
1: Wow! What did you see in Disney Cruise?
2: We saw Spider-Man.
0: Wow! Did you take photo with Spider-Man?
2: Yes.
1: What did Spider-Man tell you?
2: And so Mickey Mouse, we take photo with.
0: Oh, they take Mickey Mouse. Mickey Mouse also, they take photo.
1: Aran, ninge yara paathinga Disney Cruise la? அப்பா பாத்தீங்க, அம்மா பாத்தீங்க, அக்கா பாத்தீங்க, ரைட்?
0: வேற யாரு?
1: யார் பாத்தீங்க?
0: யார் பாத்தீங்க?
1: அயன் மேன் பாத்தீங்க. ஓகே,
0: அயன்
1: சரி. ஓகே, நவ கேலப் அண்ட் அரண், யூ கைஸ் ஆர் கோனா ஷேர் யுவர் தி வேர்ட்ஸ் யூ கைஸ் டு இன் தி வீடியோ, கரெக்ட்? ஓகே, ரிமெம்பர் Aran teach you Tamil, you teach him Mandarin, correct, Caleb? Right, Aran?
0: Okay.
1: Okay, now you're going to teach him, huh? Okay, Aran, teach him Tamil word? Any Tamil word?
4: Louder.
1: Caleb must say.
2: Ipating tinker.
0: Wow.
1: Very good boy. Okay, now Caleb, you teach him Mandarin? Teach Aran Mandarin?
2: Ipating tinker.
5: No.
0: அவரை மட்டும் தமிழ்ல பேசிக்கிட்டு இருப்பாரு போல.
1: பிள்ளைங்க கிட்ட பிடிச்சதே உண்மையான வெளிப்படையான முகத்தை காட்டுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அவங்க சமூக ஊடக தளத்தை ரொம்ப சிறப்பா பயன்படுத்துறாங்க. அதாவது அதன் வாயிலா சிங்கப்பூருடைய சமத்துவம், அனைத்து மக்களும் ஒன்னா இங்கே வாழறது, அதுக்கும் மேல எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் நம்ம கலாச்சாரத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிற அற்புதமான முயற்சியை சமூக வாயில எடுக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கும் கிடைச்சது. நீங்களும் பார்க்கணும்னு சொன்னா, குறிப்பா இந்த பசங்களை பின்தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை போய் பார்க்கலாம். சரியா,
0: இனம் மொழி மதம் ஆகிய வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமாக நாம இருக்கணும் இல்லையா, அதற்கு ஒரு முன்னுரிமையா இருக்காங்க கேலப் அரண்.
1: இதுதான் சிங்கப்பூருடைய அஸ்திவாரமே. ஓகே கேலப் Aran, both of you.
0: Auntie and Anne are going to teach you something, okay? Can you say Siruvar? Say again. Siruvar.
2: Siruvar.
0: Dina.
2: Dina.
0: Valtukal.
4: Valtukal.
0: He said Nalvaltukal.
4: Wow. He learned it for Desiya Dina Nalvaltukal.
1: Nalvaltukal.
0: Okay. One more time. Siruvar, Dina, Valtukal.
2: Siruvar, Dina, Nalvaltukal.
1: Very good. Wow. Now, how do you say in Mandarin, Caleb? How do you say Happy Children's Day in Mandarin? Okay,
2: Caleb's
1: one. One more time?
2: Don't you get quiet.
5: Say Mooncake Festival.
1: Well, let's celebrate Mooncake. Do
0: that. Mommy, how do we say that? Mommy, how do we say Happy Children's
5: Day? 儿童节快乐.
2: 儿童节快乐.
1: Aran?
2: 儿童节快乐.
1: Okay, now both of you say in English. Happy Children's Day. 1, 2, 3.
2: Happy Children's Day.
0: Thank you, Caleb. Thank you, Aran. நன்றி கார்த்திகா, செல்வா, ஜீன், ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த காலை வேளையில நம்மளோடு இணைந்ததற்கு. சிறுவர் தினமா இருக்கிறதுனால பிள்ளைகளை கிளப்பி காலையிலே கொண்டு வந்துட்டீங்க.
1: பெரிய விஷயம் தெரியுது. Before we go, we just want to hear a few words from you. Because, you know, there are a lot of parents out there who are also trying to get their kids to be bilingual, effectively creative. Any tips that you guys want to share? Jean, we start from you.
5: We just like try to involve them in like our daily activities, and try to randomly we will see like lion or like random animal, then we will ask them to, hey, can you like tell me in English and in Tamil and in Chinese, like just like the languages that we know, we try to like pass it on to them. Yeah.
0: Nice. So basically building their vocab in like all the different languages with everyday things. Kartika, neenga solunga ma.
4: Adhe maadhiri dhaan. Onnu namma veetla pesuradhu adhiley avangalukku namma thai mooli
2: kattukonum.
4: இன்னொன்னு இங்க ஆங்கிலம் கண்டிப்பா தெரிஞ்சுதான் இருப்பாங்க. அவங்க தாய்மொழியை விட ஆங்கிலத்தை தான் முதல் கத் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க. அது போக மூணாவதா ஒரு மொழி அப்படின்னு வரும்போது வந்துட்டு நண்பர்கள், அவங்களோட வட்டாரம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை, இப்போ சிங்கப்பூர்லன்னு இல்லை, இப்போ வேற ஏதோ ஒரு ஊருக்கு போறோம்னாலும் டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தானே, இங்க எப்படி போறது, இதை எப்படி கேட்டு வாங்குறது, அந்த மாதிரி. இப்போ அரணியோ அவங்க அக்காவையோ இவங்களை வந்துட்டு இப்போ அவன் ரொட்டி பரோட்டா கடைக்கு போனோம்னா தமிழ்ல எப்படி சொல்றது, அந்த மாதிரி புதுசா அவங்க ஒன்னு கத்துக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தனியா படிக்கிறாங்கன்னு இல்லாம அவங்களுக்கு டெய்லி லைஃப்ல தேவையான அந்த வார்த்தைங்களை சொன்னாலே அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இல்லாம அப்படியே போற போக்குல கத்துட்டு போவாங்க. அது ஈஸியா இருக்கு, அதுதான் நாங்க பண்றதும்.
1: பிரமாதம். அவங்க சொல்றதை வச்சு நான் இந்த இடத்துல ஒரே கருத்துதான் சொல்ல விரும்புறேன். இப்ப பாருங்க, எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம். தாய்மொழி அப்படிங்கிறது உங்க கண்களை போல இன்னைக்குமே அங்க இருக்கும். பிற மொழிகள் கண்ணாடி போல, அப்பப்ப தேவையோ அப்பப்ப மாட்டிக்கலாம். அப்படி இருந்தாலும் வாழ்க்கை பிரமாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒளி 9:06 இருந்து கேலப் மற்றும் அரண் இருவருக்கும் எங்களுடைய சிறுதின
2: வாழ்த்துகள்.
1: 9, 6, 8 கேட்டாலே
2: கேட்டாலே
0: பரவசம்
2: கனவசம்
4: பரவசம்

0: சத்தம் போடாதே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சங்கர் மகாதேவன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒலியுடைய அறிவிப்பாரு அவ்வளவு சத்தமா ஜே ஜே ஜி இருந்துச்சு.
0: ஆமா,
1: என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிள்ளைங்க மனசுல கள்ளம் கபடம் இல்ல, எங்க பேசணும் எது செய்யணும் எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுல தன்னால வாழ்றாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கு சஜினி. வளர வளர வரல இந்த கள்ளம் கபடம், இந்த பொறாம, இந்த மத்தவங்களை பாக்குறது,
0: அந்த வெறுப்பு எல்லாம் வந்து புகுத்தப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரவி. எதிர்மறையான கருத்துக்களும் சிந்தனைகளும் வந்து புகுத்தப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது சர்வ சாதாரணமா எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க, பேசுவாங்க, எந்த ஒரு அந்த ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரையும் எடை போட்டு வந்து அவங்க சிந்தித்து பேச மாட்டாங்க.
1: எங்க போச்சு இதெல்லாம், அதெல்லாம் இல்ல எங்க போச்சு இதெல்லாம் அப்படின்னு எனக்கே இப்ப யோசிக்க தோணுது. இந்த மாதிரிதானே நாங்களும் இருந்தோம், இந்த மாதிரிதானே நீங்களும் இருந்திருப்பீங்க, இந்த மாதிரிதான் பல பேரும் இருந்திருப்போம். இந்த பெரிய ஆள் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல எல்லாத்தையும் கைவிட்டுறோம், எல்லா மன உளைச்சலும் எடுத்து அப்படியே நெஞ்சுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழலைத்தனமான இந்த பண்புகள் மறைஞ்சிருது.
0: அதேதான்
1: இல்ல,
0: அதைதான் நான் முதல்ல வந்து சொல்லியிருந்தேன், அவ்வப்போது நம்மளுடைய குழந்தைத்தனத்தையும் அந்த மழலைத்தனத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும், அப்பதான் நாம நமது ஆரோக்கியம் வந்து முழுமையடையும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
1: உண்மைதான். இந்த சிந்தனையோட வாங்க இன்றைய நாளை இன்னும் சிறப்பா கடந்து செல்வோம். நேரம் இப்பொழுது 8:42.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
4: காலை வணக்கம் சஜினி ரவி. நானும் வந்து பிசிஎஃப்ல வேலை செய்யறேன்.
1: கிளீனர் தான் வேலை செய்யறேன்.
4: அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு நான் வந்து நம்ம மொழியை கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா காலை வணக்கம் அது எப்பொழுதும் பிள்ளைங்க சில பிள்ளைங்களுக்கு வந்து சொல்ல தடுமாறுங்க, ஆனா இப்ப வந்து சரளமா சொல்லுதுங்க, எல்லா பிள்ளைங்களும் கோரசா சொல்லுங்க. உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே என்ன பார்த்தோன்னே காலை வணக்கம் அண்டின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு அப்பா தான் சைனீஸ் தான், அவர் வந்து எப்போதும் வரும்போது அவரும் கத்துக்கிட்டாரு காலை வணக்கம் சொல்ல. காலை வணக்கம் சொல்ல அவரும் கத்துக்கிட்டாரா, அப்புறம் வந்து 1, 2, 10 வரலாம் தமிழ்ல கத்துக்கிட்டாரு. அதை நான் கேட்கும் போது சொல்லுவாரு 1, 2, 10 வரலாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி நம்ம மொழியும் பிறருக்கு சொல்லி கொடுக்கும் போது அதுக்கு நம்மளுக்கும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு, அதுங்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு. பாருங்க எப்பொழுதும் காலையில வந்து வந்த உடனே எல்லா பிள்ளைங்களும் N1ல இருந்து K2 வரலாம் பிள்ளைங்க, K1 காலை வணக்கம் தான் சொல்லுங்க. என்ன பார்த்தா குட் மார்னிங் சொல்லாதுங்க, காலை வணக்கம் தான் சொல்லுங்க. அதான் அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தார் சஜினி. ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: ஜானகி, நன்றி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கு. 9:08
1: போக்குவரத்து நிலவரம். 8:43 ஆகிவிட்டது, போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTE நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு காரணம் 2 தடத்தில் விபத்து.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekov.com.sg. உங்க mirekov.sg/readysetgrow.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
3: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: 96.9 FM 89.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர். கஜினி, மருதமலை, சச்சின் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒழித்தன. தொண்ணூறுகளில் வெளியான விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
0: தொடர்புக்கு
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நாரும் செய்வேன், 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புண்டகை.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: போக்குவரத்து நிலவரம்.
4: நேரம் இப்பொழுது காலை 9:16 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக CTEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கு பிறகு அந்த பகுதியில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும்.
5: உங்களுக்கு தெரியுமா,
6: அக்டோபர் 2 இன்று நம்ம சிங்கப்பூர்ல சிறுவர் தினம் அனுசரிக்கப்படுது. உலக அளவுல புன்னகை தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
4: புன்னகை தினத்தை முன்னிட்டு நாம புன்னகையை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப உங்களோட பகிர இருக்கோம்.
6: வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, புன்னகை அப்படின்னு சொல்லும் பொழுது 19 புன்னகை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
6: 19?
4: ஆமா, நீங்க வந்து சமூகத்துல இருக்கும் பொழுது, ஒரு சமூக இடத்துல இருக்கும் பொழுது ஒரு மாதிரியா சிரிப்பீங்களா, பதட்டமா இருக்கும் பொழுது ஒரு மாதிரியா சிரிப்பீங்க, கோபமா இருக்கும் பொழுதும் நீங்க சிரிக்கலாம், அதுவும் ஒரு வகையான சிரிப்பு அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
6: இந்த வசூல்ராஜா MBBSல பிரகாஷ் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அந்த மாதிரி சொல்றீங்க.
4: ஆமா, அது மட்டும் இல்ல, குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தது 400 முறையாவது சிரிப்பாங்களா.
7: சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது.
2: இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: இளையராஜாவோட இசையில அவர் உருப்பான பாடல்களை கேட்டீங்க. மறுபடியும் பரத்த இந்த பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால கேப்டன் பிரபாகரன் பரத்த இந்த பாடல் இடம்பெற்றது.
1: வித்யாசாகரின் இசையில் உங்களுக்காக இரு பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 164 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: 9:40 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. KJE BKE செல்லும் வழியில் BKE Woodlands Exit அங்கே. ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: சத்யராஜ்
0: நாளைக்கு நம்ம சத்யராஜ்க்கு பிறந்த நாள், அவரை பத்தின தகவல் தான் அடுத்து நம்ம சொல்ல போறோம்.
2: அக்டோபர் 3, 1954 பிறந்தார் ரங்கராஜ் சுப்பையா எனப்படும் சத்யராஜ்.
3: தமிழ்நாட்டு தமிழச்சியே
2: சின்ன வயசுல இருந்தே நம்ம சத்யராஜுக்கு நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சா. ஆனா அவருடைய தாயாருக்கு அது பிடிக்கலையா.
0: ஆனாலும் விடாமுயற்சியோட செயல்பட்டாரு சத்யராஜ். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாரு. அப்பா, தம்பி, அண்ணன், வில்லன், கதாநாயகன் பல கதாபாத்திரங்களை நடிச்சு மக்களுடைய மனதுல நீங்க அவர் இடத்த பிடிச்சிருக்காரு.
2: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE Woodlands Exit 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
4: சுக்கி சுக்கி சோரி சோரி தும்சே பியாரி.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: வணக்கம் சிங்கே.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: ஏஆர் ரஹ்மானின் இசையில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் இருந்தும், ஆதித்யனின் இசையில் மாமன் மகள் திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்காக அந்த விறுவிறுப்பான பாடல்கள் ஒலித்தன.
1: அப்படி இப்படின்னு எங்க வார இறுதி களைகட்ட போகுது. இதுக்கு அடுத்து காரணம், எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சே.
0: ஆனா உங்களுக்கு வார இறுதியில என்ன செய்யறதுன்னு தெரியலனா லிட்டில் இந்தியா பக்கமா போங்க. ஏனா தீபாவளி 2026 ஒளியூட்டு விழா நாளை இடம்பெறுகிறது.
1: அதுக்குள்ள தீபாவளி களை கட்டிருச்சா நீங்க கேட்கலாம். இனிமே தாங்க ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு பர்ச் சாலையில 6:30 நடக்க போற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழிநடத்த போறாங்க உங்க அபிமான ஜெயனேஷ் மற்றும் ஒலி 968
0: ஹலீமா அஸ்மால்.
1: அது மட்டும் இல்ல, மீடியா காப் கலைஞர்களும் இருக்க போறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்க போற இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி இலவசம்.
0: தீபாவளி ஒளியூட்டு விழா 2026 கண்டிப்பா இதை போய் நீங்க பார்த்தே ஆகணுங்க.
1: இந்த தகவலோட நாங்க விடைபெறுறோம். நாங்க இருவரும் சேர்ந்து உங்களை அடுத்த வியாழக்கிழமை ஒன்னா சந்திக்கிறோம். சஜினி
0: ரவிஜி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்கா மத்திய கிழக்கிற்கு கூடுதல் ராணுவ வளங்களை அனுப்புவதாக வெளிவந்த தகவல்களைத் தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 4 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அடுத்த மாத அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பிறகு மத்திய கிழக்கில் போர் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. சீனா அதன் எரிசக்தி விநியோகத்தை ஹாங்காங், மக்காவ் ஆகியவற்றுக்கு அப்பால் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதும் விநியோக தொடரில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரும் ஜெர்மனியும் இணைய பாதுகாப்பு, தற்காப்பு, விநியோக தொடர் மீள்திறன் போன்றவற்றில் கூடுதலாக ஒத்துழைக்க வருகின்றன. தற்காப்பு அமைச்சர் சான்சன் சிங் ஜெர்மனி பயணத்தின் போது அது பற்றி பேசப்பட்டது. அங்கு அவர் ஜெர்மனியின் மத்திய தற்காப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸை சந்தித்தார். இரு அமைச்சர்களும் வலுவான இருதரப்பு தற்காப்பு தொடர்புகளை மறு உறுதிப்படுத்தினர். அதிமுக்கிய கடலடி கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்யும் திட்டத்தில் ஜெர்மனி சேர விருப்பம் தெரிவித்திருப்பதை தற்காப்பு அமைச்சர் சான் வரவேற்றார். சிங்கப்பூரும் மலேசியாவும் விநியோகத் தொடரில் மீள்திறனை வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. தகவல் பரிமாற்றம், நெருக்கடி காலத்தில் இணைந்து செயல்படுவது, எல்லை தாண்டிய நடமாட்டம் போன்றவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் அவை இணக்கம் தெரிவித்தன. கோலாலம்பூரில் நடைபெற்ற 3வது வருடாந்திர அமைச்சர் நிலை கலந்துரையாடலில் அவற்றுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டு தொடர்புகள் குறித்தும் இரு நாடுகளும் கலந்து பேசின. அதோடு இருதரப்பும் அங்கீகரிக்கக்கூடிய ஹலால் சான்றிதழ் முறை பற்றியும் பேசப்பட்டது. சிங்கப்பூர் சொந்தமாக அணு உலையை உருவாக்காமலேயே வளர்ந்து வரும் எரிசக்தி துறையில் இருக்கும் வாய்ப்புகளை கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்று எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் தான்சேலிங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் அதில் தனது திறனையும் ஆய்வு தொழில்துறை ஆற்றலையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றார் அவர். எரிசக்தி தேவைகளுக்கு அணுசக்தியையும் கலந்து பயன்படுத்துவது சிங்கப்பூரின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆதரவளிக்கும் என்று அமைச்சர் டான் சொன்னார். புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் அது கொண்டுவரும் என்று அவர் கூறினார். முதலீடு வர்த்தக எதிர்காலத்துக்கான பங்காளித்துவத்தில் ஃபிஜி இணைந்துள்ளது. ஃபிட் பங்காளித்துவம் என்று அழைக்கப்படும் கட்டமைப்பில் இப்போது 20 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அனைத்தும் சிறிய நடுத்தர நாடுகள், வர்த்தகத்தை சார்ந்திருப்பவை. தடையற்ற நியாயமான வர்த்தகத்துக்கு அவை கடப்பாடு கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர், மலேசியா, புரூனாய், தாய்லாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரிட்டனின் ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்ட பிரிட்டிஷ் ஈரானிய இரட்டை குடியுரிமை பெற்ற ஆடவரை பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்கா ஈரானை தாக்க பயன்படுத்திய போர் விமானங்கள் அந்த ஆகாயப்படை தளத்தில் இருக்கின்றன. அந்த உத்தேச தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பிருக்கலாம் என்று பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம் சொன்னார். ஆனால் தனக்கு அதில் சம்பந்தம் இல்லை என்று ஈரான் கூறுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீதான விசாரணை தொடர்கிறது. இந்நிலையில் ஈரானுக்கு அந்த உத்தேச தாக்குதலில் தொடர்பிருக்கலாம் என்பதற்கான வலுவான அறிகுறி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அவ்வாறு கூறினார். அந்த தாக்குதல் திட்டத்தில் வெளிநாட்டு தரப்பின் தலையீடு இருக்கலாம் என்றார் அவர். இந்த உத்தேச தாக்குதல் முயற்சிக்கு முன்பாக பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தை ஈரான் தாக்க திட்டமிடுவதாக பிரிட்டனிடம் எச்சரித்ததாய் இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாஹு தெரிவித்தார். விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்ட ஃபிளை டுபாய் விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவராக இருந்திருக்கலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் இணைந்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் மனநல பிரச்சினையால் அந்த விமானி அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் மறுக்கவில்லை. துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது அந்த ஃபிளாய் டுபாய் விமானி சக விமானியை கத்தியால் குத்தி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயற்சி செய்திருந்தார். இந்நிலையில் அந்த ஃபிளாய் டுபாய் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிய இந்திய விமானி ஸ்மித் மச்சருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. சக விமானி தாக்கிய பிறகு இரத்த வெள்ளத்தில் இருந்தபோதும் அவர் பயணிகளை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்தார். விமானத்தில் இருந்த 174 பயணிகளில் 166 பேர் இஸ்ரேலைச் சேர்ந்தவர்கள். அவரின் துணிச்சலான செயலுக்கு இஸ்ரேலிய பிரதமரும் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் தூதர் காயமுற்ற விமானியை சந்தித்தார். அவர் உடல்நலம் தேறி வருவதாக தூதர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
4: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. தேங்க்யூ தேங்க்யூ.
1: என்னடா குழந்தை போல பேசுன்னு பார்த்தீங்கன்னா, இன்று சிறுவர் தினம். அதனால ஒலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள். இந்த குழந்தையாக இருக்கும்போது தான் நம்ம மனசில் எந்த கவலையும் இருக்காது. ஜாலியாக எழுதிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அதன் பிறகு நமக்கு பிடித்த விஷயங்கள்லாம் செய்வோம். அப்பப்போ அப்பா அம்மா செய்ய முடியாது அசைய முடியாது சொல்லுவாங்க. கொஞ்சம் அழுதுட்டு அதை மறந்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க போயிடுவோம். இப்போ அந்த மாதிரி இருக்க முடியுதா? முடியலையே. ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியுமா? தொடர்ந்து அந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கின்றனன்னு மனோவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இன்று பேச போகிறோம். உங்களுக்கு இருக்கிற குழந்தைய இப்போ தட்டி எடுப்பற நேரம் வந்தாச்சுங்க. ஆனந்தமான நிகழ்ச்சியில இன்னும் நான் தனியாக நிகழ்ச்சி படைக்கிறேன். 4 மணி நேரம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்க போகுது. முதல் பாடல் உங்களுக்காக ஒன் நேம் பாடல் ஜெயில 2 திரைப்படத்தில் இடம்பெற போகுது. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: டைகர் காக்கு அர்த்தமைந்தா ராஜா.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்கர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: இன்றைய ஆனந்த மார்மம் நிகழ்ச்சியில சிறுவர் தினத்தை முன்னிட்டு உங்க நினைவுகள் வங்கியில இருந்து சில விஷயங்களை வித்ட்ரா பண்ண போறோம். குறிப்பா உங்களுடைய குழந்தை அனுபவங்கள். இப்ப சிறு பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஏதாவது இருக்கும் செய்யறதுக்கு. நம்ம வந்து ஒன்று விளையாடிக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது கிரிக்கெட் இருப்போம், ஏதாவது ஒரு போட்டு உடச்சிட்டு இருப்போம், அல்லது நம்முடைய சகோதர சகோதரியை வந்து நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்போம், ஏதாவது செஞ்சிட்டு இருப்போம். நமக்கு உண்மையிலே போர் அடிக்கும் போது நம்ம ஏதாவது ஒன்று வித்தியாசமா செய்வோம்ல, புத்தாக்க சிந்தனை பயன்படுத்தி செய்வோம்ல. அந்த மாதிரி நீங்கள் சிறு வயதில் இருக்கும்போது உங்களுடைய நேரத்தை போக்குறதுக்கு, அதாவது பள்ளிக்கூடத்தை தவிர்த்து உங்கள்

நேரத்தை போக்குறதுக்கு நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? சிறு பிள்ளையா இருக்கும் போது நிறைய நினைவுகள் இருக்கும், மெமரிஸ் இருக்கும். அந்த மெமரிஸை நீங்க என்னோட ஷேர் பண்ண போறீங்க. 9678896 எட்டுக்கு உங்களுடைய செய்தி குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க. மறுபடியும் இன்று நம்ம குழந்தை பருவத்துக்கு போக போறோம்.

0: தம்பி சத்தம்?
1: விண்முட்டு புகழ்பெற்ற காலஞ்சென்ற பிரபல பட்டிக்காரர் புதுவேல் கருப்பை அவர்களின் கொள்ளு பேரன் வெளிநாடு சென்று உலக இசையை கரைத்து குடித்த டாங்லிங் அவர்களை மேடை கழிக்கிறோம்.
0: தம்பி அந்த அடியை கொஞ்சம் போட்டு விடுறான்.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
2: இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
4: போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
7: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
8: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
7: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
8: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
7: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
8: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
9: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
10: இன்றைய ஆனந்த மார் நிகழ்ச்சியில சிறுவர் தினத்தை முன்னிட்டு, நீங்க குழந்தையா இருக்கும் போது உங்க நேரத்தை போக்குறதுக்கு போர் அடிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த பள்ளிக்கூடத்தை தவிர்த்து மற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம தனியார் போல அல்லது சகோதரர் சகோதரிகள் கூட இருக்கும்போது நம்ம போர் அடிக்கும் போது சில விஷயங்களை செய்வோம்ல, அதை பற்றி கேட்டிருந்தேன். இங்க எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
11: ஹாய் பிரதர், காலை வணக்கம்.
10: வணக்கம்.
11: அருமையான தொகுப்பு. மீண்டும் வந்து நம்மளை வந்து சிறு வயதினருக்கே கொண்டு போறீங்க. என் பேர் முத்து. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஊர்ல அந்த பனை மரம் இருக்குங்களா, அந்த பனை மரத்தினுடைய அந்த ஓலையை வெட்டி அந்த விசிறி செய்வோம். அதுல இருந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகணுன்ற போது அதை திரும்பவும் உடச்சி போட்டு திரும்பவும் போயிடுவோம். அது எனக்கு அப்போ ஒரு அது ஒரு கோபத்தை அதுல வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா சில சமயத்துல அதை பயன்படுத்துற மாதிரி ஆகிவிடும்.
10: எனக்கு ஒரு நினைவு வந்தது என்னன்னா, சிறு பிள்ளையா இருக்கும் போது என்னுடைய பெற்றோர் எனக்கு இந்த விளையாட்டு பொருட்கள் கொடுப்பாங்க, குறிப்பா இந்த மின் விளையாட்டு பொருட்கள் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ். அது என்ன செய்வேன், ஒரு 2 வாரங்களுக்கு விளையாடிட்டு வீட்டில் எங்கள் அப்பா டூல் பாக்ஸ் வச்சுருப்பார்ல, அந்த டூல் பாக்ஸ்லேருந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த மின் பொருளை கழட்டி உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பேன். எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு, என்னடா அது வாங்கி கொடுத்தது, இப்படி அக்கு வர ஆணி வர பிரித்து வச்சிருக்கேன்னு கேட்டு எனக்கு அடி விடும். என்ன செய்யறது, நல்ல போரிங் ஆயிடுச்சு விளையாடி, அதனால தான் இதை செய்ய ஆரம்பித்தேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் நேரத்தை போக்குறதுக்கு சிறு வயதில் என்ன செய்வீங்க, உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் அயலான் எந்திரன் திரைப்படங்கள் வந்து நம்ம பாடல்கள் கிட்டிருந்தோம். எங்களை இன்று சிறுவர் தினத்தை முன்னிட்டு நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது போர் அடிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வீங்க, நேரத்தை போகிறதுக்கு எந்த மாதிரியான செயல்களை ஈடுபடுவீங்கன்னு கேட்டப்போ எனக்கு சாந்தி தனபால் குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
1: கதர், எஸ் நாங்கள் சாந்தி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
1: நான் சொன்னேன்னா நீங்கள் சிரிக்கக்கூடாது. சின்ன வயசில் ஒரு 8-10 வயசுல இருக்கும்போ, அப்ப நாங்க வந்து ஃப்ரீயா இருக்கிறப்போ நல்லா மழை பெஞ்சிரும். பெஞ்சோடனே அங்க வந்து திடல் இருக்கும், அப்ப நிறைய திடல், பெரிய பெரிய திடல் இருக்கும். அங்க என்னன்னா தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தேங்கி இருக்கிற தண்ணியில தவளை வந்து முட்டை விட்டுருக்கோம். முட்டை விட்டு டெப்போஸ் வந்து நீந்தோம். ஸோ நாங்கள் வந்து என்ன செய்வோம், அந்த டெப்போஸை வந்து கையில் அப்படி அந்த தண்ணியோட ஸ்கூப் பண்ணி கொண்டு வந்து தரையில் போட்டு அதை மிதிப்போம். இந்த மாதிரிலாம் நாங்கள் விளையாண்டுருக்கோம். இன்னும் நிறைய வேலை செஞ்சுருக்கோம். அதெல்லாம் சொன்னால் இது எனக்கே ரொம்ப இந்த மாதிரிலாம் இவ்வளோ வாழா இருந்திருக்கிறேனே அப்படின்லாம் தோணுது.
0: உங்களால எத்தனை தவளைகள் இறந்துருக்கும். இது ஒரு வித்தியாசமான செயலாக இருக்குது. ஐயோ, நானும் ஒன்று செஞ்சிருக்கிறேன் அந்த மாதிரி. சொன்னா அப்ப நல்லா இருக்காது கேட்கறதுக்கு. சரி, அடுத்த குரல் பதிவு கேட்கலாம்.
2: வணக்கம் கதரண்ணே, புதுக்கோட்டையிலேருந்து லோகேஷ். நாங்க சின்ன பிள்ளையில என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு சாதனங்கள்லாம் வாங்கிப்பாங்க. எடுத்துக்காட்டு இந்த காரு, பைக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன சாதனங்கள்லாம், அதெல்லாம் விளையாண்டு விளையாண்டு டயர்ட் ஆகி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து நாங்கள் விளையாட ஆரம்பித்தோம். அதில் உள்ள ஒரு ஒரு பாட்ஸாக கலத்தி அதில் கீழே சக்கரங்கள்லாம் பொருத்தி அதில் மண்ணெல்லாம் கொட்டி இழுத்து விளாண்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜை காலி பண்ணிட்டோம். அது மாதிரி 2 ஃப்ரிட்ஜை காலி பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்காண்டி நாங்கள் வளர்ற வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரிட்ஜே வீட்டில் வாங்காமல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: லோகேஷ், நானாச்சும் சிறிய சிறிய மீன் பொருளை கழட்டி இது பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃப்ரிட்ஜில் கழட்டி இருக்கீங்களா? சரி, இந்த மாதிரி போர் அடிக்கும் போது நம்ம சில செயல்களை ஈடுபடுறோம்ல, இதற்கு ஒரு காரணம் இருக்கு. சைல்ட் சைக்காலஜி, பாலர் மனோவியல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சில செயல்களை ஈடுபடும் போது அது நம்ம பிற்காலத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னு குறிக்குது. நம்ம வந்து என்னவோ ஆக போறோன்னு நமக்கு அப்போவே தெரிய வந்துடணும் அப்படின்னு இந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் பார்த்துருந்தேன். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம். அதிசய பிராணிகள் சார்வாஸ்

நேரத்தில் ராட்சச வேகத்தில் ஸ்டார் வார்ஸ் திரும்பிப்பார் அத்திரம் கொண்டது அதிசய பிராணிகள் ஸ்டார் வார்ஸ் தெரிஞ்சிட்டார் ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் ஸ்டார் வார்ஸ்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஆதர் வணக்கம். முதல்ல உங்களுக்கும் ஒளி குடும்பத்தில் இருக்க எல்லோருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வி ஆர் ஸ்டில் சில்ட்ரன் அட் ஹார்ட். அதுதான் சரி. என்னுடைய கம்பத்து வாழ்க்கை கதையை கொஞ்சம் கேட்கமா சொல்கிறேன். பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதை வாழ்ந்த ஒரு நூலை கட்டி அதை பறக்கும் போது அப்படியே இழுப்போம். அது ஒரு ஆசை. அடுத்தது மழை பெய்யும் போது ரெண்டு விஷயம் செய்வோம். அவங்கவுங்க அவங்க வீட்டிலேருந்து சவுக்காரத்தை கொண்டு வந்துடுவோம். மழையிலேயே குளிப்போம் காதர், அந்த சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு அந்த பாட்டெல்லாம் எங்களை பார்த்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக இன்னொன்று என்ன செய்வோம்னா, ஹந்தாம் போலா விளையாடுவோம். இந்த மழை தண்ணியில் அந்த பந்து, அந்த டென்னிஸ் பால் இருக்குல்ல, அதை வந்து நினைச்சி யார் அன்னைக்கு மாட்டுனாங்களோ அன்னைக்கு அவ்வளவுதான், அவங்கள போட்டு சுல்லுன்னு அடிப்போம் பாருங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு லீவே இருக்கும் காதை. ஏன்னா நான் ஒரே ஒரு சின்ன பிள்ளை தான் விளையாடுவேன், மற்றதெல்லாம் ஆம்பளை பசங்க. அதனால என்னை மட்டும் யாருமே அடிக்க மாட்டாங்க. வாட் அ லைஃப். ஆனா காதர் கம்பத்து வாழ்க்கை சொல்லும் போது, அதுவும் நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருந்த போது, உங்களை நான் இதுல கணக்குல சேர்க்கல. ஆனா நாங்க விளையாட்டின விளையாடிய விளையாட்டு எங்க கம்பத்து கம்போங் புகிஸ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு சந்தோஷமான நாட்கள், அந்த நாட்களை நினைவுபடுத்தியதற்கு ரொம்ப நன்றி காதர்.
3: சாந்தி, நீங்களும் வெளிப்படையா பேசிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து
4: வணக்கம் காதர்.
3: வணக்கம் டீச்சர்.
4: என் பேர் கனிமொழி. நாங்க வந்து இந்தியால இருக்கும்போது சின்ன வயசுல எங்க அண்ணன் வந்து எங்க ஊர்ல வந்து மேடை நாடகம்லாம் நடக்கும். இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அதை பார்த்துட்டு எங்க அண்ணன் வீட்டுல வந்து என்ன பண்ணிடும், அதே மாதிரி மேடையெல்லாம் போட்டு, அப்போ வந்து அண்ணனுக்கு டி ராஜேந்தர்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த நானும் முந்தன் உறவின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை வந்து அதே மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கோம். அப்ப எங்களையும் டான்ஸ் ஆட சொல்லும், நீங்களும் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்கன்னு. அப்ப நாங்க ஆடலன்னா குச்சை எடுத்து அடிக்க வரோம். அப்புறம் எங்க அம்மா வந்து தரத்திட்டே போய் எங்க அண்ணன் அடிப்பாங்க. அதெல்லாம் இன்னுமே மறக்க முடியல. நாங்களாம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம், நாங்க 9 பேரு, அண்ணன் தங்கச்சி எல்லாரும். அப்ப இதெல்லாம் பேசிட்டு இருப்போம், எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருப்போம். இப்ப எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டோம். இருந்தாலும் அந்த பழைய ஞாபகம் எல்லாம் இன்னுமே எங்களுக்கு மனசுல இன்னும் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான்.
3: பாருங்க, நீங்க சொல்லும் போது எவ்வளவு நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை பாருங்க, வெளியில் போயிட்டு இதெல்லாம் செய்தீங்களா? இல்லை, எல்லாம் வந்து கைபேசியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் சில பெற்றோர் வந்து அந்த மாதிரி கொடுக்கறதில்ல, அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கும் அவங்களுக்கு, அதை பார்த்துருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்களா? இப்போ இந்த போரிங்காக இருக்கும்போது நம்ம கைபேசியை பார்க்குறோம்ல, இந்த காலகட்டத்தில் போரிங்காக இருக்கும்போது நம்ம கைபேசியை பார்க்குறோம். ஆனால் அப்போ இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொழில்நுட்பம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்குமோ அந்த மாதிரியான வேலைகளை நம்ம ஈடுபடுவோம், நம்முடைய எதிர்காலம் அதை நோக்கி தான் இருக்குன்னு இந்த பாலர் மனோவியல் சொல்லுது. இன்னும் கொஞ்சத்தில் அந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.

பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்துருக்காங்க.
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜினை, சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
10: ஏங்கப்பா, இன்றைய தலைப்பு உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை பருவத்தை தட்டி எழுப்பிச்சு நினைக்கிறேன். பல நேர்கள் எனக்கு செய்திகள் குரல் பதிவு அனுப்பிட்டீங்க. நான் பேச போறேன் அந்த மாதிரி வகுப்புல ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கும் போது மாணவர்கள் பதில் சொல்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. பல நேர்களுடைய குரல் பதிவுகளை நான் கேட்டிருந்தேன், நான் ஒளிபரப்ப முடியல. இருந்தாலும் உங்களுடைய செய்திகளுக்கும் குரல் பதிவுகளுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது உங்க நேரத்தை கடக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவீங்கன்னு கேட்டிருந்தேன். பல நேர்கள் சொல்லியிருந்தீங்க. இங்க பாலர் மனோவியல், இது வந்து ஒரு 28 ஆண்டுகளுக்கு இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப குழந்தைகள் வந்து வெவ்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை போரிங்கா இருக்கு, எதுவுமே செய்ய தெரியலன்னா, அதை வெளியே போல வீட்டில் இருக்குன்னா, அவங்க வந்து கட்டங்களை எடுத்து இல்லை அந்த லெகோ பிளாக்ஸ்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க பிற்காலத்தில் பொறியாளர்களாக ஆகலாம், ஆர்கிடெக்ட்ஸ் ஆகலாம், மென்பொருள் உருவாக்கம் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் செய்யலாம், அல்லது அவங்க வந்து ஏதாவது நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிரிவில் குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த விளையாட்டுப் பொருட்களை எடுத்து அல்லது பொம்மைகளை எடுத்து உரையாட ஆரம்பிக்கிறாங்க, கதை சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க. அது மாதிரினா அவங்க வந்து அப்போவே வந்து கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மூளை வளர்ச்சி எதை நோக்கி போகலாம்னா, அவங்க ஒரு எழுத்தாளர் ஆகலாம், அல்லது அவங்க நடிகர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகலாம்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, எதுவுமே செய்யாமல் அப்படி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்களே, ஒரு 30 நிமிடம் அதே அப்படியே ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த செயலும் ஈடுபட மாட்டாங்க. ஐயோ, நம்ம குழந்தைக்கு என்னது, எதுவுமே சரியாக செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இவங்களாம் அப்சர்வர்ஸ். இவங்க எல்லாத்தையும் அப்படியே பார்வையிடுறாங்க, அவங்க எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் பிற்காலத்தில் என்னவாகலாம்னா, அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது அவங்க வந்து விஞ்ஞானிகள் கூட ஆகலான்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இறுதியாக, த மூவர்ஸ், ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு, பாஞ்சிக்கிட்டு, தாவிக்கிட்டு, அதாவது மரங்களை ஏறிக்கிட்டு, ஏதாவது அடுக்கிக்கிட்டு, இந்த மாதிரி நவுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர்களை மூவர்ஸ் என்று அழைக்கிறாங்க. இவர்கள் நிபுணர்கள் ஆகலாம், அல்லது இவங்க வந்து விளையாட்டில் ஈடுபடலாம், இந்த இமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்களே, அவசர சேவைகளை ஈடுபடலாம், அல்லது இவங்க வந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம், இவன் ஆர்கனைசர்ஸ் ஆகலாம்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 4 பிரிவுகளை ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி செயல்களை இப்போ செய்கிறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைப்பா, நீங்கள் சொன்னதுக்கும் நான் இப்போ செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு எப்போதுமே நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்.

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: விளக்கேற்றியவள் திரையப்படுத்த பாடல் கேட்டிருந்தோம். இன்றைய பழைய பாடல்கள் தொகுப்புல நம்ம தன்முனைப்பு கொடுக்கற மாதிரி தன்முனைப்பு வரிகள் கொண்ட பாடல்கள் தான் கேட்க போறோம். அதே நேரத்தில் உங்களுக்காக இப்பொழுதே
1: சில மணிகள்.
0: சிங்கப்பூர்ல ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் 1835 கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு 1836 தான் அவங்க திறந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு. இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இவ்வளவுதான் குறிப்பு. இதை கேட்டுட்டு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்ல செய்தி அல்லது குரல் பிரதி அனுப்பிக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: பச்சை விளக்கு, மன்னாதி மன்னன் திரைப்படங்கள் தான் பாடலை கேட்டிருந்தோம். சற்று முன்பு நான் மூன்று குறிப்புகளை கொடுத்துருந்தேன். இங்கே இங்கே எங்கத்தில் இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு சில நேர்கள் கேட்டிருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடம் சிங்கப்பூரில் 1835 கட்டி முடிக்கப்பட்டது. 1836 தான் அவங்க திறந்தாங்க. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு. இது சிங்கப்பூரின் தேசிய நினைவு சின்னம் அப்படின்னு இந்த மூன்று குறிப்பிட கொடுத்து இது எந்த இடம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் சொல்ல முடியாது, நீங்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்கலாம். 9678889 68
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: முதன்முறையாக 10 ஜாக்ஸலாம் இந்தியா 20 பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16-25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
4: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
5: I want to go out and buy food. Bring me downstairs.
4: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: மற்றொரு பாடல் பச்சை விளக்கு திரையப்படுத்தும் கேட்டிருந்தோம். கேள்வி பிறந்தது அன்று, ஆனா எனக்கு இன்னும் சரியா பதில் கிடைக்கல இன்று. எங்களே சற்று முன்பு மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். சிங்கப்பூரில் இந்த இடம் 1835 கட்டப்பட்டு 1836 திறக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்குது. இந்த இடம் தேசிய நினைவு சின்னம் சொல்லியிருந்தேன். எனக்கு தவறான பதில்கள் வந்திருக்கின்றன. சூலியா பள்ளி, அதாவது சென்னைடவுன் இருக்கிற சூலியா மோசா கேட்டிருக்கீங்க, அது கிடையாது. குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார் அபு.
1: காலை வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: அந்த பெயர் அட்டிங் ஃபோர்ட் கேனிங்.
0: ஃபோர்ட் கேனிங்கும் கிடையாது. இந்த இடத்துல மற்றொரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் காலை 10 மணிலேருந்து 6 மணி வரை அங்கே நீங்கள் உலாவி கொண்டு பல விஷயங்களை பார்க்கலாம். பக்கத்திலேயே பிரணாகான் அருங்காட்சியகம் இருக்கு. இதுக்கு மேலே நான் குறிப்பு கொடுக்க மாட்டேன். சரிங்களே, இப்போ இன்னும் கொஞ்சத்தில் நடிகை மீனா, இவ்வார நட்சத்திரம் நடிகை மீனா, அவங்க நடித்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இடம்பெற போகுது. அதற்கு முன்பு இந்த தகவலை கேட்டோமா?
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி, ஒரு யூரோ 1.45 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.36 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 40 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: என்னங்க நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8 8 5 4 8 9 8 9
0: 8 8 5 4 8 9 9.
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர் சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ் பஃபலோ சாலை சிங்கப்பூர்.
6: நடிகை மீனா நடித்த வில்லன் திரையப்படுத்து வித்யாசாகர் இசையில் ஒரே மனம் பாடலை கேட்டதனர்களே, இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில்
7: சில மணிகள்
6: நான் கொடுத்த குறிப்புகள். இந்த இடம் 1835 கட்டப்பட்டது, 1836 திறக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு, இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இந்த இடத்துக்கு பக்கத்துல பிரணாக்கான் அருங்காட்சியகம் இருக்குன்னு இந்த எக்ஸ்ட்ராலாம் குறிப்பு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. சரியான பதில்களை பல நேரங்கள் அனுப்பிட்டீங்க.
8: நீங்க சொன்ன எஸ்டி ஜார்ஜ் அமெரிக்கன் சர்ச். நன்றி, வணக்கம்.
9: வணக்கம் காதர், நீங்க குறிப்பிடுற இடம் வந்து இந்த ஆர்மேனியன் சர்ச் நினைக்கிறேன்.
6: ஐஷா, ராஜசேகரன், ரோஸ்மேரி, நீங்க எல்லாருமே சரியான பதில அனுப்பிச்சிட்டீங்க. நான் கொடுத்த குறிப்புகள் இந்த இடம் அதாவது ஆர்மேனியன் அப்போஸ்தோலிக் சர்ச் ஆஃப் சென்ட் கிரெகரி தி இலுமினேட்டர் இடத்தை குறிக்குது. இது ஒரு கிறிஸ்துவ தேவாலயம். இந்த இடத்தை ஜார்ஜ் ட்ரம்குல் கோல்மன் இவர் 1835 டிசைன் செய்து அதை கட்டியிருந்தாரு. நாளடைவில் இந்த சர்ச்சா இருந்து அதன் பிறகு இது ஒரு தேசிய நினைவு சின்னமா மாறிடுச்சு. ஏன்னா அது 1800 கட்டப்பட்ட ஒரு இடம்ல, இப்ப அது ஒரு மெமோரியல் பூங்காவா மாறிடுச்சு. அங்க வந்து அருங்காட்சியகம் இருக்கு. காலையில 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த இடம் திறந்திருக்கும். இந்த இடத்தை நீங்க சுத்தி பார்க்கலாம், ரொம்ப அழகா நிம்மதியா இருக்கும்னு இந்த தகவல் சொல்லுது. போட்டியில பங்கெடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு போட்டியகம் இடம்பெறும். அதனை அடுத்து உங்களுக்காக சூடான சினிமா செய்திகள்லாம் காத்திருக்குது, வேகமான பாடல்கள் காத்திருக்குது. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் கடற்படை அதன் முதலாவது அதிநவீன சுற்றுக்காவல் கப்பலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட்டின் கடல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்த வரவிருக்கும் 4 கப்பல்களில் அதுவும் ஒன்று. புதிய கப்பல் மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் படைத்தது. ஏற்கனவே சுற்றுக்காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களை விட கிட்டத்தட்ட 1 மடங்கு நீளமானது. மேலும் எளிதாகவும் அது நடமாட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜெர்மனியில் நடைபெறும் சோதனைகளுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணத்தை தொடங்கும். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள வர்த்தகங்களுக்கு உதவும் புதிய நிலையத்தை ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் கணக்கியல் நிறுவனம் சிங்கப்பூரில் தொடங்கியிருக்கிறது. சிங்கப்பூர் மட்டுமின்றி தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் அந்த பருவநிலை மீள்திறன் உன்னத நிலையம் ஆதரவு வழங்கும். பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தயாராவது, எரிசக்தி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, இயற்கை வளங்களையும் பல்லுயிர் சூழலையும் பாதுகாப்பது ஆகிய அம்சங்களில் நிலையம் கவனம் செலுத்தும். நிதி, தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் திட்டங்களை செயல்படுத்தும் பங்காளிகளையும் ஒருங்கிணைத்து நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை உருவாக்கவும் நிலையம் உதவும். மலேசியாவில் 9 ஆண்டுக்கு பிறகு Formula 1 கார் பந்தயம் நடைபெறவிருக்கிறது. ஆனால் புகை மூட்டம் அதனை அச்சுறுத்துகிறது. செப்பாங்கில் இவ்வார இறுதியில் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் செயற்கையாக மழையை உருவாக்கும் நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மலேசியாவில் மேலும் 2 பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளும் இந்த வார இறுதியில் நடைபெறுகின்றன. புத்ராஜயாவில் அனைத்துலக நெடுந்தூர சைக்கிளோட்ட போட்டியும், தலைநகர் கோலாலம்பூரில் நெடுந்தொலைவு ஓட்ட பந்தயமும் நடைபெறவிருக்கின்றன. 3 நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும், புகைமூட்ட நிலவரம் தினமும் கண்காணிக்கப்படும் என்றும் மலேசியா தெரிவித்தது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருப்பது உறுதியானால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 180க்கும் அதிகமானோர் இருந்த ஃபிளை துபாய் விமானத்தின் ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். விமானத்தில் இருந்த மற்றவர்கள் தாக்குதலை தடுத்தனர். விமானத்தில் இருந்த மற்ற விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். அந்த விமானி ஏன் தாக்குதல் நடத்தினார் என்பது குறித்த விசாரணை நடைபெறுகிறது. அந்த நபர் தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறுகிறார். முதலீட்டு வர்த்தக எதிர்காலத்துக்கான பங்காளித்துவத்தில் ஃபிஜி இணைந்திருக்கிறது. ஃபிட் பங்காளித்துவம் என்று அழைக்கப்படும் கூட்டமைப்பில் இப்போது 20 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. அனைத்தும் சிறிய நடுத்தர நாடுகள், வர்த்தகத்தை சார்ந்திருப்பவை. தடையற்ற நியாயமான வர்த்தகத்துக்கு அவை கடப்பாடு கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர், மலேசியா, புரூனாய், தாய்லாந்து, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரான்சில் மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைகின்றன. நீண்ட பள்ளி நேரம், கூட்டம் நிறைந்த வகுப்புகள், ஆசிரியர் பற்றாக்குறை, மோசமான பள்ளி வசதிகள் போன்றவற்றால் மாணவர்களிடையே அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. 1000க்கும் அதிகமான உயர்நிலைப் பள்ளிகள் போராட்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டங்கள் வன்முறையில் முடிந்ததால் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் இணைந்து சுமார் 30 பல்கலைக்கழக வளாகங்களின் நுழைவாயில்களை மறித்தனர். போராட்டங்களில் கட்டுக்கடங்காத வன்முறை இடம்பெறுவதாக பிரெஞ்சு அரசாங்கம் கண்டித்தது. 4 விண்வெளி வீரர்களை ஏற்றிச் சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்தை இன்று காலை சென்றடைந்துள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து அந்த விண்கலம் புறப்பட்டது. 8 மணி நேரத்துக்குள் அது சென்றடைந்தது. வழக்கமாக பயணம் 24 மணி நேரம் வரை நீடிக்கும். அமெரிக்க விண்கலம் ஒன்றின் ஆக விரைவான விண்வெளி பயணம் அதுவென்று நாசா எனும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் கூறுகிறது. விண்வெளி வீரர்கள் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் 6 மாதங்கள் இருப்பார்கள். மனித சுகாதாரம், திறன் போன்ற ஆய்வுகளில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். இன்னும் 2 ஆண்டில் நாசா நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கான ஆயத்த பணியாக அது பார்க்கப்படுகிறது. இன்று சிறுவர் தினம். கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ அனைத்து பிள்ளைகளுக்கும், மனதளவில் பிள்ளைகளாக இருப்போருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து ஆர்வமாக இருந்து கற்றலில் ஈடுபடும்படி அவர் ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டார். பிள்ளைகளாக இருப்பதில் என்ன சிறப்பு? வெஸ்ட்வுட் தொடக்கப்பள்ளி, ஆங்கர் கிரீன் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் சிலர் அது பற்றி பகிர்ந்து கொண்டனர்.
2: Lots of presents for children's day.
3: I can play with my friends. I no need to pay for anything. I don't have any water bills or electric bills.
1: முழு காணொளியை கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீயின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்க்கலாம்.
4: சொல்லும் பொருளும்
5: லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: இரண்டு மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: சிங்கப்பூரின் வானிலை இன்று பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம்னு முன்னறிவித்திருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: தொட்டி ஜெயா திரையப்படுத்து பாடல் இடம்பெற்றது. நீங்களே இன்று மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கம் இன்னும் கொஞ்சம் இடம்பெற போகுது. அந்த மூன்று குறிப்புகளை கேட்கறதுக்கு முன்பு இந்த தகவலை
1: கேட்டுருங்க. போக்குவரத்து நிலவரம்
0: பிகே நோக்கி செல்லும் எஸ் எல் எங்கு உள்ளன் 72 பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. பிகேஇ நோக்கி செல்லும் கேஜேஇ எங்கு செஞ்சா ரோடுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirica.com.sg. போங்க mirica.sg/ready-set-grow.
5: சகித்தால் என்ன
3: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
6: Awesome.

0: வணக்கம் சென்னை திரையைப்படுத்து அனிருத் இசைமித்து இந்த பாடலை பாடியிருந்தாரு. மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்தில் இன்று கேள்வியை வித்தியாசமாக கேட்க போறேன். முதல்ல இந்த மூன்று குறிப்புகளை கேட்டிருங்க. முதல் குறிப்பு ஒரு தேனி, இரண்டாவது குறிப்பு வவ்வால், மூன்றாவது குறிப்பு தேன்குருவி. இந்த மூன்று ஒரு முக்கிய வேலையை செய்து அந்த வேலையின் பெயர் என்ன? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678 8 9 6 8. ஒரு தேனி, ஒரு வவ்வால், ஒரு தேன்குருவி, ஒரு முக்கிய வேலை செய்து அந்த வேலையின் பெயர் என்ன? இப்போ அனுப்புவீங்க. சரி, இப்போ நேரத்தை சரி பார்த்துடலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:30 ஆக போதுங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221 2 2. வாரத்தில் 7 நாட்களும்.
2: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு $1 கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் $68.95.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் $68.95.
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
2: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

but I am singing song. Soup song.

0: ஃப்ளாப்ஸ்.
1: வாய் திஸ் கொலவரியா? எனக்கும் இப்போ கொலவரியா தான் இருக்குது. சற்று முன்பு நான் மூன்று குறிப்புகளை கொடுத்துருந்தேன். தேனி, தேன்குருவி, வௌவால், இந்த மூன்றும் ஒரு முக்கிய வேலை செய்து, அது என்னன்னு கேட்டப்போ எனக்கு இங்கே பிமல் என்ன செய்து அனுப்பிச்சிருக்காருன்னா, மூணு பறக்குமா தெரியுங்க, மூணு பறக்கும், என்ன வேலையை செய்து, அந்த வேலையை நீங்கள் சொல்லணும் சரிங்களாங்க. இந்த மூணு ஒரு முக்கிய வேலையை செய்யுது, இயற்கைக்கு ஒரு முக்கியமான வேலை. நம்ம எப்படி வந்து இங்கேருந்து அங்கே நகர்ந்து பல விஷயங்கள் செய்கிறோமோ அதே மாதிரி இயற்கையிலையோ இந்த மாதிரியான உயிரினங்கள் முக்கிய வேலைகளை செய்து அந்த வேலையின் பெயரை எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. அதுக்கு முன்பு வாங்க கூவி நம்ம குருவிகளை அடைக்கலாம்.

0: நகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: வவ்வால், தேன்குருவி, அதன் பிறகு தேனி, இந்த மூன்றும் என்ன வேலையை செய்து கேட்டப்போ அந்த வேலை எங்க வார்த்தையை பிடிச்சி பல நேரங்கள் சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: வணக்கம் காதர். இந்த தேன்குருவி, அப்புறம் வந்து வவ்வால், இதெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை, பூக்கள்ல மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: நினைக்க வேண்டாம், சரியான பதில் தான் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. இந்த பாலினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ பூக்கள்லேயே ஆண்கள் பூ, பெண்கள் பூ இருக்கு. ஆண்கள் பூவை வந்து ஆன்டன் அழைப்பாங்க, பெண்கள் பூவை வந்து ஸ்திக்மான் அழைப்பாங்க. இந்த போலனை ஒவ்வொரு பூலேருந்து நகர்த்தி செல்லணும். அதாவது ஒரு ஆண் பூலேருந்து பெண் பூக்கு நகர்த்தி சென்றால் தான் அதன் பிறகு தொடர்ச்சியாக செடிகள் வளர முடியும், புதிய விதைகளை உருவாக்க முடியும், பழங்களை உருவாக்க முடியும். ஒரு செடினால, ஒரு பூனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இந்த வேலையை தான் சில உயிரினங்கள் இயற்கையில் செய்து, அதில் அறியாமல செய்கிற மூன்று ஜீவராசிகள் தான் இந்த வவ்வால், தேனி, தேன்குருவி. ஏன்னா அது உணவை தேடி போகுது. உணவை தேடி போகும்போது இந்த பாலினேஷன் நடக்குதுன்னு இந்த தகவல் சொல்லுது. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.

தில்லாலங்கடி. அதற்கு முன்பு அறிந்தும் அறியாமலும் திரைப்படங்கள் நம்ம பாடல்களை கேட்டிருந்தீர்களே. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக புத்தம் புதிய பாடல்கள், சூடான சினிமா செய்தி, அதன் பிறகு ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்கள் தமிழாக்கம் செய்ய போகிறீங்க. இந்த அங்கங்கள்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய காதர் இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஜெயில இரண்டு திரைப்படுத்து நம்ம பாடல கேட்டு நேர்களே, பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். சரி, இப்ப இன்னும் கொஞ்சத்துல ஒரு சூடான சினிமா செய்தி இடம்பெற போகுது. இன்றைய வானிலை சூடா இருக்க போகுதா அல்லது மழை பெய்ய போதான்னு நான் சற்று முன்பு சொல்லியிருந்தேன். இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். அடுத்த மூன்று நாட்களுக்கு எப்படி இருக்க போது பாத்தீங்கன்னா, நாளைக்கு மழை பெய்யாது, நல்ல வெயில் அடிக்கணும் குறிப்பிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இடியுடன் கூடிய மழையை நீங்க மறுபடியும் எதிர்பார்க்கலாம்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிரைஸ்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்கக்கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஒலி 9:08 சினிமா
1: தமிழ் திரைப்படங்களுக்கு இது நல்ல ஒரு காலம் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் இப்ப சமீபத்தில் வெளியாகிட்டு இருக்கு. டாரத்தி திரைப்படம் வெளியாகியது, நேற்று பத்தா வெளியாகியது, இன்று சிக்மா திரைப்படம் வெளியாகியது. டாரத்தி திரைப்படத்திற்கு மாற்று கருத்துக்கள் வந்தாலும் அதுக்கு நல்ல வரவேற்பு தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நேற்று பத்தா திரைப்படத்தை பார்த்து பல பேரும் ஆச்சரியம் ஆயிட்டாங்க. விஜய் சேதுபதியா ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே பாலாஜி தரணிதரன் கூட இவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. இப்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த இயக்குனரோட இணைகிறார். இந்த திரைப்படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரம் மட்டுமில்லாம நகைச்சுவை கலந்த சில இமோஷனலான காட்சிகள்லாம் இருக்கு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு திரைப்படம் வந்திருக்குன்னு பல திரை விமர்சனங்கள் வந்தன. இப்ப இன்று சிக்மா திரைப்படம் வெளியாகி இருக்கு. சிக்மா திரைப்படத்தில் திரை விமர்சனம் இன்னும் வெளியாகல, இன்னும் என்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்னு தெரியல. இந்த வார இறுதி நாளில் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட நீங்க நிச்சயமா பத்தா படம் பார்க்க போலாம். அல்லது நம்ம ஜேசன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னா நீங்க சிக்மா திரைப்படத்தை பார்க்க போலாம்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAcon.com.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையன் சன்ஸ்.
2: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் யூத் திரைப்படங்கள் பாடல்களை கேட்டோம். இன்று நாங்கள் கொடுக்க போகும் அந்த ஆங்கில வார்த்தை ட்ரெஷரி. ட்ரெஷரியை நீங்கள் தமிழாக்கம் செய்யணும். எனக்கு செய்தியாகவோ குரல் பதிவாளிப்பு சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. இன்றைய தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: இசையில் போகன் ஜீவா திரைப்படங்களில் பாடல்கள்
1: இடம்பெற்றன. போக்குவரத்து நிலவரம்
0: வாசை நோக்கி செல்லும் பிஐ அங்கு தாம்சன் ரோடுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு. உள்ளன்சை நோக்கி செல்லும் பி கே அங்கு உள்ளன் செக் பாயிண்ட் எக்ஸிட் அருகில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது.

0: வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
5: குறுஞ்செய்தியா?
6: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
5: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
6: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
5: ஓ, அது என்ன?
6: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
5: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
6: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
5: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
7: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates

0: வார்த்தையை நம்ம பாடல கேட்டிருந்தோம் நேர்களே. சரி, இன்று நான் உங்களுக்கு கொடுத்த ஆங்கில வார்த்தை ட்ரெஷரி. ட்ரெஷரிக்கு அழகான தமிழ் வார்த்தை இருக்கு. இங்க இந்திரா எனக்கு கஜானான்னு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. கஜானான்னு தமிழ் வார்த்தை கிடையாது. யாரது கஜானு கையை வச்சுது அப்படின்னு நம்ம தமிழ் படத்துல சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா கஜானா கிடையாது, அதுக்கு ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு. சரியான பதில அனுப்பியிருக்கிறாங்க.
1: கருவூலம்
2: ட்ரெஷரி என்றால் கருவூலம்.
0: இவங்களை போல பல நேர்களை எனக்கு சரியான பதிலாக அனுப்பிச்சிட்டிங்க. ஃபாத்திமா, ஸ்டீவ் செல்வன், ஜேம்ஸ் பாண்ட் கேப்ரியல். வாவ், ஜேம்ஸ் பாண்ட் கேப்ரியல், சகாய மூர்த்தி, பிறகு இவருடைய பேர் வந்து SMN போட்டிருக்கு. மற்றபடி நிறைய பேரே அனுப்பியிருக்கீங்க. கருவூலம் என்பது சரியான பதில். சரி, நேர்களை நம்ம புதிய வார்த்தை என்று கற்றுக்கிட்டோம். இதே போல் நம்ம திங்கக்கிழமை இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். நான் இந்த வாரம் இருந்தனால வேலை செய்ய மாட்டேன். நான் மீண்டும் உங்களை திங்கக்கிழமை சந்திக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமான நன்றி. இந்த வாரம் இதனால நம்ம சிறப்பாக நீங்கள் செலவு பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அடுத்த வாரம் நம்ம உற்சாகமாக சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதர். இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனைச் சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனைச் சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
2: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
1: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
1: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE

0: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
3: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
4: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
3: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
4: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
3: தொடர்புக்கு
4: 8854 8989
3: 8854 8989
4: வந்தாச்சு.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: Good night.
7: Good night.
6: Good night.
7: அச்சா, good night.

0: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679664646
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70% வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
1: மலையாள பாடல்கள்.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
2: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
1: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
2: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
1: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
2: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
3: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன

வந்தப்போ

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
5: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: என்ன பண்றது, அது கவுசத் பேக்கேஜ் நோட கூட்டிட்டு வந்திருக்கணும். சரி, நம்ம நேர்களோட இன்றைக்கு குழந்தைகள் பத்தி பேச போறோம் நித்யா. நீங்களும் உங்க குழந்தை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்ன? உங்க குழந்தை உங்களை மாதிரி என்ன செய்யறாங்க? அல்லது கணவர் மாதிரி என்ன செய்யறாங்க? அப்படி நாளைச்சு பகிர்ந்து கொள்ளுங்க. 9-6-7-8-7 வாங்க இன்றைக்கு குழந்தைகள் தினத்தை கொண்டாடலாம். இது டீ கடை.

0: வெள்ளிக்கிழமையில நாம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பளன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு

0: கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இன்றுக்கு சிங்கப்பூர்ல குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுது.
2: எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த
3: அழகான தந்தை மகளுக்கான ஒரு பாடலா இருக்கு.
4: உண்மைதான். இப்பவே அந்த அப்பா வந்து
3: ஒரு மகள் பிறக்கும் இல்ல அப்ப பாக்குறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறதோ என்னவோ, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன்.
4: சரி, இன்றைக்கு நம்ம குழந்தைகளை பத்தி பேசிருக்கோம். குழந்தைங்க பத்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கலாம், குழந்தைகளாக குழந்தை மனசோட இருக்கக்கூடிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கலாம். செய்திகளை கேட்டிருந்தோம், அதாவது உங்க மாதிரி உங்க குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டு பொழுது வந்திருக்கும் செய்திகள்.
3: நம்ம யூகேல இருந்து ரேணுகா நடராஜன் செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவர் தான் உலகத்திலேயே பெரிய குழந்தை அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய குழந்தைகள், அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களோட வொர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஞாபகம் மருதி. அப்புறம் மதியத்துக்கு அவர் உணவு உண்பதற்கு பொட்டலம் கட்டி கொடுக்கறதெல்லாம் நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கணவருக்கும் அவங்களுடைய நெஃப்யூ நீஸ் அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சிறுவர் தின வாழ்த்துகள் அப்படின்னு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்கம்ல.
4: இதே மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. நான் நினைச்ச பாட்டு நீ ஒளியிட்டுங்க அப்படின்னு விமல் ஜோசப் செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி பாடலை கேட்டு. அது மட்டும் இல்லாம இங்க மற்றொரு நேயர் செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. உங்க பேர் வந்து சுதா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த தூங்கும் போது கணவரும் பிள்ளையும் பக்கத்துல படுத்திருந்தாங்கன்னா, மெத்தில படுத்திருந்தாங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கைய மேல தூக்கி வச்சுட்டு கால ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு அந்த வாய் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து அப்படியே வாயை திறந்த உடனே ரெண்டு பேரும் அப்படியே அச்சு அசலா இருப்பாங்களா,
3: படம் எடுத்து வச்சிருப்பாங்க நிச்சயமா.
4: அது சொல்லுங்க. ஆமா, டிஎன்ஏ டெஸ்டே வேணாம் அந்த மாதிரி.
3: அந்த மாதிரி வேணாம், காணாம போனா யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி வீட்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சில பிள்ளைகள் பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பாங்க, ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
4: அந்த சுஷானியோ சங்கரவனி
3: நிச்சயமா வீட்லயே அது ஓடிட்டு இருக்கு.
4: பாக்குறது மட்டும் இல்ல, சில குணாதிசயங்கள் இருக்கும். சில குழந்தைகள் அப்பாவும் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை வந்து அவங்க அப்பா பார்க்கும் போது குணாதிசயங்கள் இருக்கும். சில குணாதிசயங்கள் அப்படியே அப்பா மாதிரியே இருப்பாங்க, அம்மா மாதிரியே இருப்பாங்க. அப்படி எப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் செய்தி. இங்க ஜெகா செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. அப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர். அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு விருப்பம் இருக்குன்னா அதுல எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்படியே நீட்டா இருப்பாரு. அந்த மாதிரி இவரும் பார்த்து வளர்ந்ததாலயா அல்லது அவர் உள்ளேயே அந்த ஒரு குணாதிசயம் இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி அவரு வந்து ஒரு மடிப்பு ஒரு பிசர் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிதான்
3: அவருடைய மகனும் அப்படிதான் எதிர்பார்க்கிறாரா?
4: அப்படிதான் இருக்காராம்.
3: இருக்காரா
4: மாதிரி இவரும் இருக்காராம்.
3: இவரு திருமணம் செய்யும் போது பாவம் பொண்டாட்டி
4: இது வாழ்த்தா
3: இல்ல இல்ல, இது நல்ல விஷயம் தான். ஓசிடின்னு சொல்லுவோம்ல, அப்பப்ப எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்கும் போது பக்கத்துலயே இருப்போம்.
4: ஆமா, இந்த மாதிரியான கதைகள் உங்ககிட்ட இருக்கா? உங்க அப்பா அம்மாவை கொண்டாடுற மாதிரி அல்லது நீங்க உங்க குழந்தைகளை கொண்டாடுற மாதிரி கதைகளை உங்களுடைய குழந்தைகளை கதையை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.
3: இப்ப வாங்க, அழகான இந்த சின்ன கிழமை பாடலை நாம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: நம்ம ஜிவி பிரகாஷோட குரல் கேக்குது பாருங்க. ஜிவி பிரகாஷ் சித்ரா கொண்டு வந்த பாடல நாம கேட்டோம் உழவன் திரையில இருந்து.
1: அது மட்டும் இல்லைங்க, அந்த பாடல கேட்டு அசந்திருந்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா காத்திருக்க மற்ற சில பாடல்களை முன்னிட்டு
0: நமக்காகவே எழுதுன பாட்டு மாதிரி இருக்கு.
1: ஆமா, உங்க வீட்டு வாயாடி பிள்ளைகளை நினைச்சு பாருங்க, உங்களை போலவே என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் செய்தி மறக்க முடியுமா?
2: முன்பு ஒரு காலத்தில்
0: உங்க குழந்தைகளை வானொலி முன்னாடி உட்கார வச்சு இந்த கதையை கேட்க வைங்க.
1: நிச்சயமாக தூங்க போடுறதுக்கெல்லாம் கதை கேட்பாங்களா குழந்தைங்களாம் கேட்பாங்க?
0: ஆமா, எனக்கு
1: பெட் டைம் ஸ்டோரி வேணும்.
0: இப்ப இன்னமும் அது வந்து பல பேர் வந்து புத்தகங்கள் படிக்கிறாங்களா, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நினைக்கிறேன். விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, இந்த ஒரு பழக்கத்தை விட்டுறாதீங்க.
1: அந்த பாடலோடு சேர்த்து
3: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாய
1: அழாதீங்க நித்தி, அழாதீங்க அழாதீங்க.
0: இந்த பாடல கேட்டாலே லேசா கண்ணில இருந்து ஓரத்துல ஒரு கண்ணீர் வந்துடும்.
1: இப்ப தங்க வேலை சொல்லுங்க, கண்ணீர் எப்படி வருதுன்னு பாக்கலாம்.
0: பொல பொலன்னு வரும்போல இருக்கே. 22 கேர தங்கம் கிராமுக்கு 165.50 வெள்ளி. மீண்டும் சொல்றோம், 165 வெள்ளி 50 காசு.
1: நித்யா முன்பிருந்த நிலைக்கு இப்ப வந்து ஆனந்த கண்ணீர் வருது.
0: ஆமா, இப்படியே இருக்கட்டும்.
4: ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-90075.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
9: நரிக்கதை தானே?

0: கால் தவறி விழுந்ததடி, ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி, நீல நிற சாயம் வச்ச பொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சின்ன பொம்பளே நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற?
1: நீ அழுத?
0: நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்ப சரி,
0: இங்க வா.
1: சொல்லு.
0: நரியும் வெளியில் வந்தது, மழையில் கொஞ்சம் நனைந்தது, நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு.

0: டவுன்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.

0: டீ கடை பக்கமா வாங்க, உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக். ஆவி
1: பறக்கும் டீ கடை. சிறுவர்கள் தினத்தை நாம இன்றைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம குட்டீஸ் அனைவருக்கும் ரொம்ப குஷியா இருக்குமே இன்றைக்கு.
2: ஆமா நித்யா, பலரும் இன்றைக்கு இந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து பள்ளிகள்ல நிறைய நடவடிக்கைகள், நிறைய கொண்டாட்டங்கள், விழாக்கள் நடந்தது,
1: உடையிலேற்று நடந்தது.
2: ஆமா, நேற்று நடந்தது இல்லையா? ஆக இன்றைக்கு பலர் வந்து விடுப்புல இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்க குழந்தைகளை பத்தி பேசும் போது நிறைய விஷயங்கள் ஒற்றுமை இருக்கும். உங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கும் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கும் இருக்கலாம். அவற்றை பற்றி அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: நம்ம சாந்தா செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா சோறு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி உருட்டி ஊட்டும் போது அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இனிப்பு பதார்த்தங்கள், அப்புறம் இந்த மிட்டாய், லாலிபாப், இதுதான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த சோறு சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் குறைவுன்னு வைங்க. ஆனா இப்ப பாருங்க, அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சில நேரத்துல இப்ப அவங்க வந்து வளர்ந்து ஒரு அவங்களும் ஒரு தாயா இருக்கிறாங்க. சாந்தா அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தெல்லாம் எங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்கு சோறு ஊட்டுறதுக்கு. ஆனா இப்ப அவங்க பிள்ளைகள் அதே செய்யும் போது, அதே மாதிரி செய்யும் போது இதுதான் கர்மங்கிறது அப்படின்னு அவங்க அம்மா அப்பப்ப சொல்லிட்டு போயிருவாங்களாம். என்ன எப்படி பாடுபடுத்தின இப்ப தெரியுதா என்னுடைய என்னுடைய கஷ்டம் என்னன்னு. சின்ன வயசுல நம்ம சொல்லுவோம், எனக்கு பிடிச்சது கொடுங்க, பிடிக்காதது ஏன் கொடுக்குறீங்க. ஆனா நாம பெரியவர்கள் ஆன பின்னர் நம்ம பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போது சாப்பிடு, அப்பதானே கொஞ்சம் சதை போடும், கொஞ்சம் பருமன ஆவ, பாக்குறதுக்கு நல்லா இருப்ப, கொழுகுலுன்னு இருப்ப அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அவ்வப்போது நினைக்கிறோம்.
2: நிச்சயமாக. சரி, அடுத்ததாக வந்திருக்க ஒரு செய்தி செல்வி அனுப்பி வச்சிருக்காங்க நித்யா. அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் வந்து எப்பொழுதும் வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறது
1: இல்ல
2: பிள்ளைங்க, இவங்க சத்தம் போடுவாங்களா, அது நாங்க இல்ல அப்பா அப்படித்தானே செய்யறாரு, அதனாலதான் அப்பா மாதிரி நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடறாங்களா.
1: அப்ப அப்பாவுக்கு அடிவிழுமா? பாவம், எல்லா அப்பாக்களுக்கும் இதே நிலைமை நினைக்கிறேன்.
2: பாருங்க, முன்பெல்லாம் இந்த மாதிரி திட்டுனாங்கன்னா நம்ம வாங்கிட்டு பேசாம இருப்போம்.
1: என்ன இப்பெல்லாம் வந்து நாம தான் வாங்கிட்டு இருக்கோம்னு வைங்க, உலகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு.
2: அடுத்ததாக குரல் பதிவு
3: மோகன்,
1: நீங்க பேசுங்க, நாங்க பேசுறது பேசுங்க.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
3: சொல்லுங்கண்ணா. இந்த செய்தியை வந்து விழுந்து 1 மணிக்கு வச்சுங்கன்னு நல்லா இருக்கும்.
2: சரி, அது அப்புறமா நம்ம தொடர்ந்து கேட்பாது. 1 மணிக்குள்ள செய்தி வச்சிருக்காரு. சரி, இன்னும் கொஞ்சம் அந்த செய்தி என்னன்னு அப்படி கேட்டு வருவோம். இப்ப வாங்க, 2 அழகான பாடல்கள், குழந்தைகள் சம்பந்தமான பாடல்கள்னா இந்த 2 பாடல்களை நம்ம கண்டிப்பா ஒலிச்சலாம்.
1: நிச்சயமாக விசுவாசம் சித்தாத்திரைகளில் இருந்து பாடல்கள் வருகின்றன. ஒன்றாக
2: டீ குடிச்சிட்டு எங்களோட இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் மீண்டும்
1: சிறுவர்கள் தின வாழ்த்துக்கள்.

0: நட்சத்திர மீனாவுடைய பாடல் வரிசையில அவங்க குட்டி பேபியா இருந்த போது பாடல் காட்சியில் வந்த பாடல் நானும் ரஃபி அப்படித்தானே வைங்க சின்ன வயசுல அங்கிள் ரஃபி அங்கிள் ஆனா இப்ப பார்த்தா ரஃபி அண்ணான்னு சொல்ல தோணுது. ரஃபியே பயந்து ஓடுறாருன்னா இல்ல பொதுவா சொன்ன
1: அவரு வந்து என்றும் இளமையாக இருக்கிறாரு நம்ம ரஜினிகாந்த் மாதிரியே.
0: அவர் ரஜினி நீங்க மீனா இல்ல அண்ணா தில்ல அண்ணா
1: ஒரு நாள் தில்லானே தில்லான பாட்டுக்கு நானும் ரஃபியும் ஆடல
0: அந்த கொடுமை நம்ம பாக்குறோம் ஷேர் பண்றோம். இப்ப வாங்க சிகப்பொறியின் வானிலை.
1: மேகமூட்டமாக இருக்கும் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: சிங்கப்பூரின் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலைமணி 5 நிலவரப்படி வடக்கு பகுதியில 41 மேற்கு பகுதியில 54 பதிவாகி இருக்கு.
1: மத்திய பகுதியில 70 தெற்கு பகுதியில 43 பதிவாகி இருக்கிறது.
0: அதுவே கிழக்கு பகுதியில 54.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். ரெடி.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்
8: நிறைய தாக்கம் இருக்கு. ஹீஸ் மை ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிரியராக இருக்காரு. அதனால அப்பாவோட பார்த்தாலே தெரியும் ஆசிரியர் மாதிரி அப்படின்னு. அப்பாவோட பழக்கம் அப்படின்னா அந்த டு டூ லிஸ்ட் போடுறது. ஒவ்வொரு நாளும் ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு என்ன செஞ்சுட்டா என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஒரு எப்பயுமே வந்து ஒரு வருஷம் 6 மாசம் திட்டம், 5 மாசம் திட்டம், 1 வருஷம் திட்டம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டே நம்ம அதுல வந்து அப்படியே வெட்டும் போது அவருக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணும்போது இருக்க சந்தோஷம் இருக்கு, புலகாங்கிதமா இருக்கா, முட்டிச்சுட்டப்பா, சாதிச்சுட்டப்பா அப்படின்னு இருக்கும். அதனால அது ஒரு குணாதிசயம்.
9: எனக்கு அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன், நான் வந்து எங்க அப்பாவும் அம்மாவும் கலந்து அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா வந்து ஒரு மாதிரி தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க. எங்க அப்பா வந்து பாசத்தை ரொம்ப அள்ளி அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கோபமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, அது அப்படி ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மழை போல. அதனால ரெண்டு பேருடைய குணாதிசயம் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா சுட்டிதானம் அப்படின்னு பண்ணும்போது நான் கொஞ்சம் தைரியமா சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கேன்னு வைங்களேன்.
8: அது பேரு தைரியம் இல்ல.
9: அப்புறம்
8: நாட்டி, ரொம்ப நாட்டி
9: பாருங்க. எங்க அம்மா வந்து

0: சமாளிக்கிற மாதிரி இருக்கேன் பையனை பார்க்கும்போது.
1: உண்மையிலே வந்து அது ஒரு அழகான ஒரு பயணம்.
0: பயணம் நிச்சயமா.
1: குழந்தைகளும் வழியாக நம்ம நம்ம பாக்குறோம்.
0: நாம வந்து பெரியவங்க, நாம தான் அதிகமா வந்து சில ரொம்ப அந்த மெச்சோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய முடிவுகள் நாம தான் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த சின்ன ஒரு உருவத்துல இவ்வளோ பெரிய ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னு அவ்வப்போது நாம வந்து கண்டறிகிறோம். அவங்களுக்கு வந்து நம்மளை விட முதிர்ச்சி அதிகம் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம வந்து கண்டறிஞ்சிருப்போம்.
1: இந்த நேரத்துல குழந்தைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒலி 9:06 இருந்து
0: சிறுவர்கள் தின வாழ்த்துக்கள்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: இருக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒளிபரப்புறீங்க அப்படின்னு நிறைய இந்த மாதிரி கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அதனால கொஞ்சம் முன்பே நம்ம ஆரம்பிக்கிறோம்.
1: ஆமா, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்போமா? பாடல்களை முழுசா விட்டு போறோம். நல்ல மனசு நமக்கு இல்ல, அதனாலதான். ஆக உங்களுக்காகவே வந்து பாடல்களை ஆரம்பிக்க போது வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் உங்களோட இணைஞ்சிருக்கின்றோம். 10ஆம் நிலையை படித்திருக்கும் பாடல், பலரும் வாக்களித்திருக்கும் பாடல் தான் உங்களுக்காக இடம்பெறவும் காத்திருக்கு. டிக்டாக் லைவ் வழியாகவும் நீங்க வரலாம்.
0: 6 மணிக்கு மேல
1: இல்ல, 5 மணிக்கு ஆரம்பிச்சல இன்னைக்கு.
0: ஓ, அப்படியா?
1: ஆரம்பிக்கலாமா?
0: சரி, ஆரம்பிக்கலாம்.
1: 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம்
0: விமலா.
1: 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். சரி சரி சரி, ஓகே. ஒலி சிறந்த 10 பாடல்கள் இப்ப 10ம் இடத்தை பிடித்திருக்கும் பாடல் பத்தி இலேசா நம்ம நேர்களோட பகிர்ந்து கொள்ளலாம்.
0: ஆஹா, நிச்சயமாக. அன்பில் அவன் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் விமலா. இதனுடைய வரிகள் யார், நம்ம மத்ரஷி போ, நல்ல அழகான ஒரு பேரு, ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரு. அவங்க வந்து சமீபத்துல ஒரு காணொலியில சொல்லியிருந்தாங்க, இந்த பாடலுக்கு அவங்களுடைய இந்த சின்ன ஒரு டைரியில ப்ராமிஸ் சாங் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கற ஒரு பாடலாக இது இருக்கும். அது என்னன்னா, திருமணம் செய்யும் போது நம்ம வந்து வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1: உறுதிமொழி
0: எடுப்போம் இல்லையா, அதை உறுதி கொடுக்கற மாதிரி. என்ன என் கூட இந்த வாழ்க்கையில வந்து நீ வாழ்றதுக்கு என்ன நீ தேர்ந்தெடுத்திருக்க, உனக்கு நான் பல உறுதிகள் நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அது அப்படிலாம் வந்து நம்ம எப்போதுமே கேட்கிற மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமான சில உறுதி மொழிகளை இந்த வரிகளில் கொண்டு வந்திருப்பாங்க. அழகான ஒரு பாடல், ஆனா இது மென்மையான ஒரு பாடல் அப்படின்னு இருக்கிறதுனால இது 10வது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: வாங்க அந்த 10ஆம் இடத்தை பிடித்திருக்கும் பாடல் கேட்கலாம்.
2: இப்போது நீங்கள் கேட்க விருப்பது சிறந்த பாடல்களின் தொகுப்பு.

0: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: மகராசர்கள் உள்ள காலித நில யாமேனும் நினைவா தலையாகிய ரமேதர் கரிகாலன் படையான் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: ஆவி பறக்கும் டீக்களை, டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு, நிறைய மியூசிக்.
3: ஆவி பறக்கும் டீக்களை.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. இஸ்லாமிய நிகழ்ச்சி இருக்கு, அதனை தொடர்ந்து 6 மணி செய்திகளும் வர இருக்குங்க.
2: 6 மணிக்கு மேல டீ கடை தொடர்ந்து இடம்பெறும்.
0: அருமையான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய நிகழ்ச்சி டீ கடை.
3: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது இஸ்லாமிய பாடல்கள்.

வணக்கம். மாலை மணி 6, மீடிகாப் ஒலி 9:06. செய்திகள் வாசிப்பது சரளா தேவி கோபால். ஜோஹூர் பாரு சிங்கப்பூர் இடையிலான RTS விரைவு ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் நில போக்குவரத்து ஆணையமும் மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தகவல் இடம்பெற்றது. ரயில் சேவை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கும். இவ்வாண்டு இறுதியில் அது தொடங்க வேண்டியது. சோதனை நடத்துவதற்கும் சுயேட்சை பாதுகாப்பு சான்றிதழ் ஒப்புதல் பெறுவதற்கும் கூடுதல் அவகாசம் தேவை என்று அறிக்கை கூறியது. அனைத்தும் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கிலோமீட்டர் நீள RTS ரயில் சேவை சிங்கப்பூரின் வுட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் ஜோஹூர் பாருவின் புக்கிட் சாகா நிலையத்தையும் இணைக்கிறது. செங்காங் வெஸ் இலகு ரயில் சேவையின் உள் சுற்றுப்பாதை வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திறக்கப்படவிருக்கிறது. அதன் சேவை திட்டமிட்டதை விட 2 வாரங்கள் முன்கூட்டியே தொடங்குவதாக நில போக்குவரத்து ஆணையம் சொன்னது. செங்காங் வெஸ் உள் சுற்றுப்பாதை April 19 மூடப்பட்டது. செங்காங் புங்கோல் இலகு ரயில் பணிமனையின் விரிவாக்கப் பணிக்காக சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விரிவாக்கப் பணி நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கும் நிலையில் இலகு ரயில் சேவை முன்கூட்டியே தொடங்கும். October 18 வரை சேவை நிறுத்தப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. சிங்கப்பூர் வழி பயணம் மேற்கொண்ட சரக்கு கப்பலில் சுமார் 400 கிலோகிராம் கஞ்சா பிடிபட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை பாசிப்பஞ்சாங் சோதனை நிலையத்தில் கொள்கலன் சோதனை செய்யப்பட்டது. கையுறைகள் நிறைந்த பெட்டிகளில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் கூறினர். சுமார் 1300 கஞ்சா கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குடிநுழைவு சோதனைச்சாவடிகள் ஆணையத்தின் விசாரணை தொடர்கிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள வர்த்தகங்களுக்கு உதவும் புதிய நிலையத்தை ஏர்ன்ஸ் அண்ட் யாங் கணக்கியல் நிறுவனம் சிங்கப்பூரில் தொடங்கியுள்ளது. சிங்கப்பூர் மட்டுமின்றி தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் அந்த பருவநிலை மீள்திறன் உன்னத நிலையம் ஆதரவு வழங்கும். பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தயாராவது, எரிசக்தி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, இயற்கை வளங்களையும் பல்லுயிர் சூழலையும் பாதுகாப்பது ஆகிய 3 முக்கிய அம்சங்களில் நிலையம் கவனம் செலுத்தும். நிதி, தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் திட்டங்களை செயல்படுத்தும் பங்காளிகளையும் ஒன்றிணைத்து நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை உருவாக்கவும் நிலையம் உதவும். மலேசியாவில் 9 ஆண்டுக்கு பிறகு Formula 1 கார் பந்தயம் நடைபெறவிருக்கிறது. ஆனால் புகை மூட்டம் அதனை அச்சுறுத்துகிறது. சப்பாங்கில் இவ்வாறு இறுதியில் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் செயற்கையாக மழையை உருவாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மலேசியாவில் மேலும் 2 பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளும் இந்த வார இறுதியில் நடைபெறுகின்றன. புத்ராஜயாவில் அனைத்துலக நெடுந்தூர சைக்கிள் ஓட்ட போட்டியும், தலைநகர் கோலாலம்பூரில் மாரத்தான் நெடுந்தொலைவு ஓட்ட பந்தயமும் நடைபெறவுள்ளன. 3 நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் புகைமூட்ட நிலவரம் தினமும் கண்காணிக்கப்படும் என்றும் மலேசியா தெரிவித்தது. நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டூரை அடையாளம் காண சிரமப்படுகிறது. August 26 ஏற்பட்ட பேரிடரில் சுமார் 1450 பேர் மாண்டனர். இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்கள் 110 மட்டுமே. எஞ்சிய உடல்களை அடையாளம் காண பல வாரங்கள் ஆகலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள அதிகாரிகளிடம் சுமார் 3700 மரபணு மாதிரிகள் உள்ளன. அவர்கள் வழக்கமாக கையாளும் எண்ணிக்கையை காட்டிலும் அது பன்மடங்கு அதிகம். அவற்றில் இரத்த, எலும்பு, பல் மாதிரிகள் அதிகம். எலும்பு, பல் மாதிரியை வைத்து மரபணுவை அடையாளம் காண்பது இன்னும் கடினமானது. இந்தியா, சீனா, தென்கொரியா ஆகியவை ஆதரவு குழுக்களை அனுப்பியுள்ளன. அவற்றின் உதவியுடன் மாண்டோரை அடையாளம் காண முடியும் என்று நேபாள அதிகாரிகள் நம்புகின்றனர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சோல் கூறுகிறது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசிய வட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு லீ வலியுறுத்துகிறார். கீவ் அவ்வாறு செய்ய மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட்ட வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனில் பிடிபட்டனர். அவர்களை தென்கொரியாவிடம் ஒப்படைத்ததாக ஐக்கிய நாட்டு பொதுச்சபையில் உக்ரைன் அதிபர் கடந்த வாரம் கூறினார். அப்போது முதல் சர்ச்சை தொடர்கிறது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்ற விமானிக்கும் ஈரானுக்கும் தொடர்பு இருப்பது உறுதியானால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 180க்கும் அதிகமானோர் இருந்த ஃபிளை டுபாய் விமானத்தின் ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி காயப்படுத்தினார். விமானத்தில் இருந்த மற்றவர்கள் தாக்குதலை தடுத்தனர்.
விமானத்தில் இருந்த மற்ற விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். அந்த விமானி ஏன் தாக்குதல் நடத்தினார் என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. அந்த நபர் தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர் என்று இஸ்ரேலிய பிரதமர் கூறுகிறார். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூர் படகோட்டத்தில் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறது. பெண்களுக்கான ஐஎல்சிஏ 6 படகு பிரிவில் ஜானியா அங் வெள்ளி பதக்கம் வென்றார். அதேபோல் ஆண்களுக்கான 29A பிரிவில் நைஜல் டான், ஷான் காம் ஆகியோர் 2 நிலையில் வந்தனர். மூவரும் ஆசிய விளையாட்டுகளில் போட்டியிடுவது இது முதல் முறை. மிக்ஸ்ட் வர்ச்சுவல் டேக்வாண்டோ எனப்படும் மெய்நிகர் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் சிங்கப்பூர் வெண்கலம் வென்றது. ஆசிய விளையாட்டுகளில் டேரன் யாப் வென்றிருக்கும் 2 பதக்கம் இது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் ஆதரவு மதராஸ் விலாஸ். திருமண சுப நிகழ்வு விருந்துகளுக்கு மதராஸ் விலாஸ். சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ். 8183790075 மதராஸ் விலாஸ் கேட்டரிங் வழங்கும் ஒலியின் சிறந்த 10 பாடல்கள். 5:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. டிக்டாக் லைவ் வழியாகவும் வானொலி வழியாகவும் நம்ம நேயர்கள் பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க.
1: ஆமா,
0: சிறந்த பாடல்கள் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னும் சில பாடல்கள் அணிவகுத்து காத்திருக்கு. சில பாடல்கள் முன்னோட்டம்
1: ஷபீருடைய புதிய பாடலான வான்மதி பாடல் காத்துட்டு இருக்கு.
0: அது மட்டும் இல்லாம எல்லாரையும் ஆட்டம் போட வைத்துக் கொண்டிருக்கணும் ராசா பாட்டு.
2: கல்யாண விருந்தே
1: இதனால் வரைக்கும் 9, 8 இந்த தரவரிசையில தான் இந்த பாடல் இருந்துச்சு. இப்ப படம் வெளியாகி விட்டது. எந்த தரவரிசையில இப்போது இந்த பாடல் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம்.
0: அல்லது இந்த பாடலுக்கு போட்டியாக வருமா?
1: சென்ற வாரம் முதல் இடத்துல இடம் பிடிச்சிருந்தது.
0: இந்த வாரம் என்ன ஆக போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்முடைய மதராஸ் விலாஸ் கேட்டரிங் அவங்களுடைய தொலைபேசி என்ன கொடுக்கறோம் நல்லா குறிச்சுக்குங்க. இன்னும் அதன் பின்னணியில ஒரு கதை இருக்கு, சரியா? தொலைபேசி என்ன சொல்றோம் குறிச்சுக்குங்க. 8183790075
1: மீண்டும் சொல்றோம். 8183907 5
3: 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7

0: மண்டாடி திரையில இருந்த ஜிவி பிரகாஷின் மென்மையான இசையில கபில் கபிலன் சஞ்சனா கல்மஞ்சை கொண்டு வந்த பாடல் தான் ஏழாவது இடத்துல இடம் பிடிச்சிருக்கு.
1: விரைவில்
0: செல்வோம். கல்யாண விருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
1: கல்யாண விருந்து
0: சைவமான
1: விருந்து, அது உங்களுக்கு வேணும்னா நாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு கேள்வி கேட்க போறோம். சுலபமான ஒரு கேள்வி சரிங்களா. அடிக்கடி விளம்பரத்துல மதுராஸ் பற்றிய ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கேள்வி வருது. என்ன சொல்றோம் அப்படிங்கறத நல்லா கூர்ந்து கவனிங்க. நல்லா கேட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு நாங்கள் கேள்வி கேட்கும் போது நீங்க உடனடியாக பதில சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 வெள்ளி பெருமானுள்ள உணவு பற்றிச்சிட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
0: சரி, சிங்கப்பூர் வானிலை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நாம தெளிவா இருக்குமோ இல்லையோ, வானிலை தெளிவா இருக்கு அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு மாலை மணி 6:13 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 26, மேற்கு பகுதியில 56,
1: மத்திய பகுதியில 73, தெற்கு பகுதியில 44.
0: அடுத்ததாக கிழக்கு பகுதியில் 53 பதிவாகி இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ். கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-90-75.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
6: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியிலாங்க. அம்மா எங்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
1: அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்பாக சென்ற வாரத்தின் பட்டியலை நம்ம லேசா பார்க்க போறோம்.
0: ஆமா, 10வது இடத்துல இருந்து நம்முடைய 10 படம் மகளே அப்படின்ற பாடல் வந்து 8 இடத்துல பிடிச்சிருந்தது. இது விஜய் சேதுபதி நடித்திருக்கும் திரைப்படம், ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி பின்னிட்டாரு அப்படின்னு பல விமர்சனங்கள்
1: வந்துருச்சு. வெளியில
0: படம் வந்துருச்சு.
1: ஓ,
0: இங்க சிங்கப்பூர்ல வந்திருக்கான்னு தெரியல, ஆனா படத்தை பார்த்தவங்க பலர் சொல்லியிருக்காங்க.
1: அது மட்டும் இல்லாம மகளே அப்படிங்கிற இந்த பாடல் சாய் அபிங்கர் கொஞ்சம் 80களில் வெளிவந்த மென்மையான பாடல், அந்த மெட்டு எப்படி இருக்குமோ ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருந்தாரு. என்னாலே முடியுங்க, நாங்க 4 பேர், அதுக்கு பதிலா இந்த மாதிரி பாடலை என்னால இசையமைக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அந்த பாடல் வந்து 10வது இடத்துல போன வாரம் இடம் பிடிச்சிருந்தது,
0: புதிய பாடலாக இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கல்யாண விருந்து அப்போ டாரதி படத்துல 9 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனா இந்த வாரம் அதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு.
1: இருக்கு, ஏன்னா படம் வெளிவந்துருச்சுல, நம்ம மக்கள் எல்லாம் பாத்திருப்பாங்க. ஆமா, அவங்க நடனம் ஆடுற அந்த விதம் ரிஷிகாந்த் பார்த்து போயிருக்க, எல்லாருக்கும் ஓட் போட்டுருப்பாங்க.
0: 9வது இடத்தை பிடிச்சது கல்யாண விருந்து. 8வது இடத்துல நம்ம ஜெயில 2 இருந்து அலபலியோ, அப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல. 7வது இடத்துல கல்ல பாடல்,
1: கல்லா நிக்கிறியே,
0: கல்லா நிக்கிறியே,
1: கல்லா நிக்கிறியே. நீங்க என்ன சொன்னீங்க?
0: கல்லன்னு சொன்னேன்.
9: அன்பில்
1: அவன் திரையிலிருந்து அந்த பாடல். ஆனா இந்த வாரம் அன்பில் அவன் திரையிலிருந்து வேற பாடல் சற்று முன்பாக ஒலித்தது.
9: நம்ம சாய் அபியங்கரர் விஸ்ரீகள் வந்து மீண்டு வந்திருந்தாங்க. ரதிமா பாடல் வந்து ஆறாம் இடத்தை பிடிச்சிருந்தது 31 விழுக்காடு வாக்குகளோட.
1: ஆக அடுத்ததாக ஐந்தாவது இடத்துல நம்ம ஷபீருடைய வான்மதி பாடல் இடம் பிடிச்சிருந்தது போன வாரம். இந்த வாரமும் வான்மதி பாடல் இருக்கு, ஆனா எந்த நிலை அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
9: பலரும் வந்து பிடித்த ஒரு பாடல் அமைஞ்சது மண்டாடி படத்துல இருந்து உசுரே நீதான் புள்ள, அந்த புள்ளையில எல்லாம் உழுந்துட்டாங்க.
1: போன வாரம் 4வது இடம், இந்த வாரம் 7வது இடம்லாம்.
9: ஆமா, சற்று அந்த பாடல் வந்து நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா.
1: 3வது இடத்துல பட்டம் பூச்சி அந்த பாட்டு இடம் பிடிச்சிருந்தது. அந்த பாடல் ஒரு மாதிரி 3 வாரம் நான் வந்து தொடர்ந்து இடம் பெற்றிருந்தது. முதல் 3 இடங்கள்ல அந்த பாடல் இடம் பெற்றிருந்தது. அதனால இந்த வாரம் பட்டாம்பூச்சிக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு நம்ம வேற பாடல் சேர்த்திருக்கோம். 2வது நிலையில சென்ற வாரம் ஹேங் ஓவர் டிசி திரையில் இடம்பெற்ற பாடல் இடம்பெற்றிருந்தது முதல் இடத்தில்.
9: கருப்பு படத்துல இருந்து 55 விழுக்காட்டு வாக்களை பெற்றிருந்தது. நாங்க 4 பேரு,
1: அதே 4 பேர் இந்த வாரமும் முதல் இடத்தை பிடிப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, முதல் இடத்துல இந்த வாரம் எந்த பாடல் இடம்பெறும்
9: என்பது தெரிஞ்சுக்க தொடர்ந்து வானொலி பக்கமாகவும் டிக்டாக் லைவ் பக்கமாகவும் எங்களோட இணைஞ்சிருங்க. இப்ப 6ம் நிலையை பிடித்திருக்கும் பாடல் உங்களுக்காக.
1: நம்ம மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கும் முத்துமணி பாடல், டாரத்தி திரையிலிருந்து மேஸ்ட்ரோ இளையராஜா ஸ்வேதா.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம்.

0: அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவது மதராஸ் விலாஸ் கேட்டரிங். தொலைபேசி 8183-9075.
2: தீபாவளி இப்போது வந்துகிட்டே இருக்கு. வீட்டுல விருந்து வைக்கணும், இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சிலருக்கு தீபாவளி ஆட்சிக்கு சமைச்சு அவங்களே கையார சமைச்சு பரிமாறணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஆனா சிலருக்கு நான் வந்து கேட்டரிங் எடுத்துறேன் அப்படின்னு ஆசைப்படலாம். நல்ல சுவையான அது சைவ உணவு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே அழகான சிறப்பான கேட்டரிங் சேவை வழங்க காத்துட்டு இருக்காங்க
3: மதராஸ் விலாஸ் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரன்ட் அண்ட் கேட்டரிங்.
2: ஆமாங்க, ஒரு பக்கம் உணவகருக்கு இன்னொரு பக்கம் கேட்டரிங் சேவை வழங்கிட்டு இருக்காங்க மதராஸ் உணவகம். அங்க சென்று சாப்பிட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு லேசா கேட்கலாமா?
4: நிச்சயமா.
5: சோ மை ஃபேவரட் டிஷ் இஸ் ஆனியன் ரவா தோசை ஆல்வேஸ்.
6: மை ஃபேவரட் டிஷ் இஸ் ஃபலூடா,
7: சில்லி சீஸ் மசாலா தோசை,
8: ரவா தோசை.
9: மீல்ஸ் இஸ் நைட். ஐ வில் பிரிங் மை ஃப்ரெண்ட்ஸ்,
10: ஐ வில் பிரிங் my children because they love the mutton chicken at biryani.
11: My whole family comes to Madras.
12: Like any time we come to Little India, we always visit Madras either for a coffee or something. It's really a very good restaurant.
2: சுவையான பாரம்பரியமான சைவ உணவுகளை உங்க விழாவிற்கே கொண்டு வராங்க மதராஸ் விலாஸ் கேட்டரிங். மதராஸ் விலாஸுடைய சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி கேட்கும் போது சிலருக்கு ஆசை இருக்கலாம், ஆர்வம் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தி இருக்கு நித்யா, உங்களுக்கான ஒரு கேள்வி பதில் அங்கம் காத்துட்டு இருக்கு. நீங்க சரியாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 பெருமான் உள்ள உணவு பட்டுச்சிட்டு, சும்மா இல்லங்க, கல்யாண விருந்து சாப்பிடுறதுக்கு ரெண்டு பேர் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு 30 பெருமான் உள்ள பட்டுச்சிட்டு இருக்கு. ஒரு சாப்பாடு 15, சரியா? ரெண்டு பேர் போய் நல்லா சாப்பிடலாம் கல்யாண விருந்து. யாருமே சரியான பதில் சொல்லலன்னா விமலா நித்யா நாங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுவோம். அது உண்மை. சரி, கேள்வி இதுதான், எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பதில சொல்லுங்க பாப்போம். மதராஸ் விலாஸ் கேட்டரிங் நிறுவனத்துடைய தொலைபேசி எண்ண நீங்க விளம்பரத்துல கேட்டிருப்பீங்க. அந்த தொலைபேசி எண், கேட்டரிங்கான அந்த தொலைபேசி எண்ண சரியா சொல்லும் முதல் ஏருக்கு காத்திருக்கு 30 பெருமாள் மூலம் பற்றிச்சிட்டு. இப்பவே கல்யாண விருந்து பாட்டு மட்டும் கேக்குறது இல்லாம சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியான பதில் சொல்லுங்க 9-6-7-8-8-9-6-8.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி
1: உட்கார்ந்து
2: அப்புறமா சொல்றோம். அது வேலைன்னு வந்துட்டா பாருங்க, அப்படியே வெள்ளக்காரர் மாதிரி இப்ப சொல்றோம்.
1: ஆமாங்க, இன்றைக்கு அக்டோபர் 2 ஆகன்மைய நாணய பரிவர்த்தனை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு அமெரிக்க டாலர் 1.29
1: ஒரு யூரோ 1.45
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90
2: 100 இந்திய ரூபாய் 1.36
1: 100 இலங்கை ரூபாய் 40
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியர் விங்கே 3.19

0: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: தகவலை வழங்குவது மதராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
7: நிகழ்ச்சியில அடுத்து மதராஸ் விலாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி ரோஜா அவங்களுடைய அனுபவத்தையும் மதராஸ் விலாஸ் உருவான கதையோ நம்மோடு பகிர்ந்து கொள்றாங்க. வாங்க கேக்கலாம்.
8: மதராஸ் விலாஸ் ரெஸ்டாரண்ட், அதுலயே வந்து கேட்டரிங் பண்றோம். கேட்டரிங் வந்து ரொம்ப விரிவா பண்றோம். எல்லாம் பியூர் வெஜிடேரியன் தான் நாங்க செய்யறோம். கஸ்டமருக்கு ஏத்த விருப்பங்களை நாங்க வந்து அழகா பண்ணி செய்வோம். இந்தியால இருந்து, செட்டிநாடுல இருந்து, தமிழ்நாடுல இருந்து நிறைய குக்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாமே பியூர் வெஜிடேரியன். கோவிலுக்கு எல்லாம் செய்யற வாசி ரொம்ப ஆத்தமேட்டிக்கா செய்வாங்க. பர்த்டே பார்ட்டிஸ், வளைகாப்பு, இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்குறோம் கேட்டரிங்ஸ். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரைஸ் எல்லாம் நிர்ணயிக்கப்படும். நீங்களாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்க சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்கறோம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்கு. என்னோட பேஷனே வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் திறக்கணும், நிறைய விரிவுபடுத்தணும், கேட்டரிங் எல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணுங்கிற விருப்பம். அது இதுவரைக்கும் எந்த தடையும் இல்லாம, எதுவும் இல்லாம ஆண்டவன் கிருபையால் போயிட்டு இருக்கு. சோ கல்யாண சாப்பாடு வந்து ரியல் இந்தியால சாப்பிடுற மாதிரி அப்படியே ஆத்தென்டிக்கா இருக்கும். அது வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கல்யாணத்துல. சோ எல்லாருக்கும் நல்ல குட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இத வந்து நான் உங்க எல்லார்ட்டும் ஷேர் பண்றேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க.
7: நிச்சயமா முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்காகவே நம்முடைய மதராஸ் கேட்டரிங் வழங்கிட்டு இருக்காங்க சுவையான விருந்துக்கு. தீபாவளிக்கு நீங்க கேட்டரிங் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்க வீட்டு விருந்துக்கு நீங்க கேட்டரிங் சேவையை பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் மதராஸ் கேட்டரிங்க நீங்க அணுகலாம். சட்டமா நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், மதராஸ் உணவகத்துடைய கேட்டரிங் சேவை, அவங்களுக்கு உணவகமும் இருக்கு, கேட்டரிங்கும் இருக்கு. கேட்டரிங் உடைய தொலைபேசி நம்ம வானிலையும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேட்டரிங் தொலைபேசி என்னன்னு கேட்டிருந்தோம். சரியான பதில பல நேர்கள் கொடுத்திருக்கீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும்.
9: என்ன தெரியுதுன்னா, நீங்க டீ கடை நிகழ்ச்சி கேட்டு தெரியுது, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுல முதல் நேயராக டான் பதில அனுப்பியவர் நம்ம பாஸ்கர் சின்னா, அவருடைய குரல் பதிவு கேட்போம். சரியாக சொல்லியிருக்காரு.
7: வணக்கம் பாஸ்கர்.
10: 8183-9075.
9: திரும்ப நம்ம வந்து கேட்போமா சரியாக இருக்கான்னு? திரும்ப கேட்கலாம்.
10: 8183-9075
9: என்பது சரியான பதில். 8183-9075 என்பதுதான் சரியான பதில்.
7: நண்பா, உங்களுக்கு மதராஸ் விலாஸ் கேட்டரிங் வழங்கக்கூடிய 30 பெருமாள் உள்ள கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுக்காக அந்த பட்டுச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு உங்க நண்பர், நீங்களும் நண்பர் சென்று 15 நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க.
9: எங்களை மறந்துடாதீங்க. சரி, இந்த வாரம் நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கேள்வி பதில் அங்கம் இருக்கும். பற்றிச்சிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க அடுத்த வாரம் முயற்சி செய்யலாம்.
7: நிச்சயமாக. இப்ப வாங்க, ஒலியின் சிறந்த 10 பாடல் வரிசையில் 3 இடத்தை பிடித்திருக்கும் பாடல் என்ன அப்படின்னு பார்ப்போம். போன வாரம் இந்த பாடல், நித்யா, இந்த பாடல் வந்து போன வாரம் 2 இடத்தை பிடிச்சிருந்துச்சு. இந்த வாரம் இந்த பாடல் 3 இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.
9: அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப வாங்க, 3 நிலையில் இடம் பிடித்திருக்கும் பாடல். 44 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருக்காங்க.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜினையில சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: உண்மையில சொல்லுனா இன்று உலக புன்னகை தினமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் உங்களுக்காக டீ கடையில நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்.
6: ஒவ்வொரு நாளும் புன்னகையுடன் உங்களுக்காக நிகழ்ச்சியை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மட்டுமல்ல, எப்போதுமே நீங்க சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இல்ல, பயமா இருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, முயற்சி செஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருங்க.
5: உங்க
6: சிரிப்பு ஒரு தீர்வு ஒரு நாள் நீங்க நிச்சயமா காண்பீங்க. ஓகே,
5: உங்க சிரிப்பு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும், உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் வைத்தறிச்சல் கொடுக்கும். அதோட சந்தோஷம் தான்.
6: அடுத்ததாக அக்டோபர் முதல் தேதி 7 கடல் 7 மலை இந்த படத்தினுடைய அறிவிப்பு எப்பவோ வந்துருச்சு. இந்த படத்துல நிவின் பௌலி ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மண்டாடி சூரி நடிச்சிருக்காரு.
5: இன்னொரு பக்கமா இருக்கும் பொழுது தமிழ் திரைப்படங்கள் வரிசையில அன்பில் அவன் அந்த திரைப்படம் வெளியாக இருக்கு,
6: இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அப்புறம் சிக்மா படமும் வெளியாக இருக்கிறது. நம்ம தளபதி விஜய் அவருடைய மகனின் இயக்கத்தில் இந்த படம் வெளியாக இருக்கிறது.
5: அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய விசிறிகள் பலரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள். நம்ம ஜெயில 2 திரைப்படம் அக்டோபர் 15 வெளியாக இருக்கு.
6: வாவ்,
5: எத்தனை பேர் எம்சி போடுவாங்களோ.
6: அடுத்ததாக ரணுபாலி, இது தெலுங்குல மட்டும் இல்லாம மற்ற மொழிகளையும் அவங்க வந்து வெளியிட போறாங்க. அக்டோபர் 16 நம்ம ரஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகொண்டா ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக அப்பக்குட்டி அப்படின்னு தமிழ் திரைப்படம், விஜய் ஆண்டனி. அப்புறம் 29 கதாநாயகி நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அக்டோபர் 16 இது வெளியாக இருக்கிறது.
5: அக்டோபர் 23 இரண்டு வானம் அப்படின்ற திரைப்படம் வெளியாக இருக்கு. இரண்டு வானம் திரைப்படம்,
6: அமிதா பைஜு என்ன அழுகுறாங்க.
5: ஒவ்வொரு கதாபாத்திரத்தும் வித்தியாசமா எடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு?
6: விஸ்வநாதன் சன்ஸ்ல வந்து உண்மையிலே ஒரு 25 மாணவி மாதிரியே இருந்தாங்களா.
5: ஆக இந்த திரைப்படங்கள் நம்முடைய கொண்டாட்டங்களுக்கு இன்னும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்துல நீங்களும் வந்து நல்ல சாப்பிடணும், சைவ சாப்பாடு சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கேட்ரிங்க நீங்க நாடலாம். நம்முடைய
6: மதராஸ் கேட்ரிங் சர்வீசஸ்.
5: இப்ப வாங்க இரண்டாம் எடுத்து பிடித்திருக்கும் பாடலை கேட்கலாம். இந்த பாடல் 2 இடமா?
6: பல பேர் வந்து சொல்லிருக்காங்க இந்த பாடல் முதல் இடத்தை பிடிக்கும்னு. ஆனா
5: போன வாரம் முதலிடம் 55 விழுக்காட்டு வாக்குகளை பெற்று முதல் இடத்தை பிடிச்சது.
6: ஆனா இப்போது 48 விழுக்காட்டினர் அவங்க வந்து வாக்களிச்சு 2வது நிலைக்கு தள்ளிட்டாங்களே.

0: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
2: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
3: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
4: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க, அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
5: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
4: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
5: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை N1 கேம்பல் லேன்.
6: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
7: மோதல் நிலையில் நம்பர் 1.

இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு. ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் ஆதரவு மதராஸ் விலாஸ். திருமண சுப நிகழ்வு விருந்துகளுக்கு மதராஸ் விலாஸ். சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ். 8183109075.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 7:00 மீடியாகாப் 968 செய்திகள் வாசிப்பது தமிழவேன். ஜோஹூர் பாரு சிங்கப்பூர் இடையிலான RTS விரைவு ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் நிலப்போக்குவரத்து ஆணையமும் மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தகவல் இடம்பெற்றது. ரயில் சேவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி தொடங்கும். இவ்வாண்டு இறுதியில் அது தொடங்க வேண்டியது. சோதனை நடத்துவதற்கும் சுயேட்சை பாதுகாப்பு சான்றிதழ் ஒப்புதல் பெறுவதற்கும் கூடுதல் அவகாசம் தேவை என்று அறிக்கை கூறியது. அனைத்தும் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கிலோமீட்டர் நீள RTS ரயில் சேவை சிங்கப்பூரின் உட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் ஜோஹூர் பாருவின் புக்கிட் சாகர் நிலையத்தையும் இணைக்கிறது. செங்காங் வெஸ்ட் இலக ரயில் சேவையின் உள் சுற்றுப்பாதை வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திறக்கப்படவிருக்கிறது. அதன் சேவை திட்டமிட்டதை விட 2 வாரங்கள் முன்கூட்டியே தொடங்குவதாக நிலப்போக்குவரத்து ஆணையம் சொன்னது. செங்காங் வெஸ்ட் உள் சுற்றுப்பாதை April 19 மூடப்பட்டது. செங்காங் புங்கோல் இலகு ரயில் பணிமனையின் விரிவாக்கப் பணிக்காக சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விரிவாக்கப் பணி நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கும் நிலையில் இலகு ரயில் சேவை முன்கூட்டியே தொடங்கும். October 18 வரை சேவை நிறுத்தப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. சிங்கப்பூரும் புருனையும் கூட்டு ஆகாயப்படை பயிற்சியை விரிவுபடுத்துகின்றன. எக்ஸசைஸ் வெங்கார்ட் எனப்படும் பயிற்சி திட்டத்தில் புதிதாக ஹெலிகாப்டர்கள், ஆளில்லா வானூர்திகள் சேர்க்கப்படும். சிங்கப்பூரும் புருனையும் தற்காப்பு உறவின் 50 ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. புதிய கூட்டு பயிற்சி இரு நாடுகளின் செயல்திறனை வளர்க்க உதவும் என்று சிங்கப்பூர் ஆகாயப்படை நம்புகிறது. இதற்கிடையே புருனையின் பட்டத்து இளவரசர் ஹாஜி அல் முஹ்தடி பில்லா பொங்கோல் மின்னிலக்க வட்டாரத்தை இன்று காலை பார்வையிட்டார். துணை பிரதமர் கான் கிம் யோங்குடன் அவர் அங்கு சென்றிருந்தார். புருனை பட்டத்து இளவரசர் சிங்கப்பூருக்கு மேற்கொண்டுள்ள 5 நாள் பயணம் இன்று நிறைவு பெறுகிறது. சிங்கப்பூர் வழி பயணம் மேற்கொண்ட சரக்கு கப்பலில் சுமார் 400 கிலோகிராம் கஞ்சா பிடிபட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை பாசிர்பாஞ்சாங் சோதனை நிலையத்தில் கொள்கலன் சோதனை செய்யப்பட்டது. கையுறைகள் நிறைந்த பெட்டிகளில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் கூறினர். சுமார் 1300 கஞ்சா கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையத்தின் விசாரணை தொடர்கிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்ள வர்த்தகங்களுக்கு உதவும் புதிய நிலையத்தை எர்ன்ஸ்ட் அண்ட் யங் கணக்கியல் நிறுவனம் சிங்கப்பூரில் தொடங்கியுள்ளது. சிங்கப்பூர் மட்டுமின்றி தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் அந்த பருவநிலை மீள்திறன் உன்னத நிலையம் ஆதரவு வழங்கும். பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தயாராவது, எரிசக்தி கட்டமைப்பை வலுப்படுத்துவது, இயற்கை வளங்களையும் பல்லுயிர் சூழலையும் பாதுகாப்பது ஆகிய 3 முக்கிய அம்சங்களில் நிலையம் கவனம் செலுத்தும். நிதி, தொழில்நுட்பம் ஆகியவற்றையும் திட்டங்களை செயல்படுத்தும் பங்காளிகளையும் ஒன்றிணைத்து நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை உருவாக்கவும் நிலையம் உதவும். நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டோரை அடையாளம் காண சிரமப்படுகிறது. August 26 ஏற்பட்ட பேரிடரில் சுமார் 1450 பேர் மாண்டனர். இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்கள் 110 மட்டுமே. எஞ்சிய உடல்களை அடையாளம் காண பல வாரங்கள் ஆகலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள அதிகாரிகளிடம் சுமார் 3700 மரபணு மாதிரிகள் உள்ளன. அவர்கள் வழக்கமாக கையாளும் எண்ணிக்கையை காட்டிலும் அது பன்மடங்கு அதிகம். அவற்றில் இரத்த, எலும்பு, பல் மாதிரிகள் அதிகம். எலும்பு பல் மாதிரியை வைத்து மரபணுவை அடையாளம் காண்பது இன்னும் கடினமானது. இந்தியா, சீனா, தென்கொரியா ஆகியவை ஆதரவு குழுக்களை அனுப்பியுள்ளன. அவற்றின் உதவியுடன் மாண்டோரை அடையாளம் காண முடியும் என்று நேபாள அதிகாரிகள் நம்புகின்றனர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சோல் கூறுகிறது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு லீ வலியுறுத்துகிறார். கீவ் அவ்வாறு செய்ய மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட்ட வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனில் பிடிபட்டனர். அவர்களை தென்கொரியாவிடம் ஒப்படைத்ததாக ஐக்கிய நாட்டு பொதுச்சபையில் உக்ரைன் அதிபர் கடந்த வாரம் கூறினார். அப்போது முதல் சர்ச்சை தொடர்கிறது. இனி விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூர் படகோட்டத்தில் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றிருக்கிறது. பெண்களுக்கான ILCA 6 படகு பிரிவில் ஜெனியா ஆங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அதேபோல ஆண்களுக்கான 29 பிரிவில் நைஜல் டான், ஷான் கம் ஆகியோர் 2 நிலையில் வந்தனர். மூவரும் ஆசிய விளையாட்டுகளில் போட்டியிடுவது இது முதல் முறை. மிக்ஸ்ட் வெர்ச்சுவல் டெக்வாண்டோ எனப்படும் மெய்நிகர் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் சிங்கப்பூர் வெண்கலம் வென்றது. ஆசிய விளையாட்டுகளில் டேரன் யாப் வென்றிருக்கும் 2 பதக்கம் இது.
3: சொல்லும் பொருளும் லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
5: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு.
6: மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் கேட்கலாமா? ஜெயில இரண்டு திரையிலிருந்து புதிதாக வந்திருக்கும் இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போகிறோம்.
1: அதோட மலேசி மாசிவன் குழுவினர்
0: ஈராரமம் காலகட்டத்திற்கு பிறகு வந்த நல்ல வேகமான ஒரு பாடல காத்துட்டு
1: இருக்கு. குழந்தைகளுக்கான தினத்தை நித்தியதான் கொண்டாடுறாங்க நினைக்கிறேன்.
0: வெள்ளிக்கிழமை அல்லவா, குழந்தைகளுக்கு விடுமுறை வேற,
1: ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லை வேற.
0: யாருக்கு வேலை இல்ல?
1: உங்களுக்கு
0: எனக்கு வேலை,
1: எனக்கு வேலை. காலை ரொம்ப வித்தியாசமான ஒரு காலகட்டத்துக்கு வர போறோம். எனக்கு ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமைகள்ல இப்ப நிகழ்ச்சிகள் மாற்றம், சனிக்கிழமையில நிகழ்ச்சி மாற்றம் ஏற்பட்டு
0: 5 மணி நேரம் செய்யறோம்ல.
1: ஆமா, இப்பதான் வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தனால முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரைக்கும் 5 மணி நேரம். என்னது கை கொட்டி சிரிக்கிறீங்க?
0: இல்ல, அதுக்கப்புறம் நாம வருவோம்ல. உங்களோட அனுபவத்தை கேட்ட பிறகு நாம கொஞ்சம் தயார்படுத்திக்கலாம்.
1: யாருமே செய்யல, எல்லாமே பகுதி நேர படைப்பாளர்கள் வச்சு செஞ்சுபுட்டு.
0: நேர்களுக்காக இது ஒரு தியாகம் அப்படின்னு வச்சுக்கலாம்ல.
1: யாரு நான் வேலை செய்யறது தொடங்கி வைக்கிறது. அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசனுடைய பாடல்களை உங்களுக்காக தூக்குப்பாக 10 to 12 வரைக்கும் ஒலியிட்ட போறோம். சாந்தி அக்காக்கு டப்பு கொடுப்போம்.
0: நீங்க கொடுங்க, நம்மளால முடியாது. சரி, முயற்சி செய்வோம்.
1: நிகழ்ச்சி கேட்டு
0: முடியும். அவங்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நல்லா செய்வோம். சரி, சரி. நேர்களே, சரியான பாடல்கள், ரொம்ப வேகமான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வெள்ளிக்கிழமை நல்லா கொண்டாட இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான பல தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. சிங்கப்பூர்ல புதிதாக எங்கெல்லாம் வந்து நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுறதுக்கு என்னென்ன வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இவை எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. அதனால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது என் நிகழ்ச்சி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: குறுஞ்செய்தியா?
5: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
4: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
5: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
4: ஓ, அது என்ன?
5: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
4: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
4: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
6: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
7: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி தான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
7: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
9: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். 9

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20வது ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
6: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
7: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
6: ஒலி 9:68.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நல்ல வேகமான பாடல்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்காக நாம ஒளிபரப்பு செய்ய போறோம். அதற்கு முன்பாக நம்ம நேயர்களுக்காக நேரத்தை பார்த்து சொல்றோம். சிங்கப்பூர் மலேசியால இப்போது நேரம் சரியாக 7:29.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
4: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
2: அக்டோபர் மாதம் 2 சிறுவர்களுக்கான தினமாக இன்று சிங்கப்பூர்ல அனுசரிக்கப்படுது. அது முன்னிட்டு நிறைய சிறப்பான விஷயங்கள் பிள்ளைகளுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
6: ஆமா விமலா,
2: சிங்கப்பூர்ல இது புதுசு. ஒரு குட்டி விடுமுறை கொடுத்துருக்காங்க இன்றைக்கு. வார இறுதி நல்ல நீண்ட வார இறுதியாக இருக்கிறது. அதனால பிள்ளைகளை இங்க கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க பெற்றோர்.
6: பிள்ளைங்க பேரை சொல்லி பெற்றோரும் இந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க.
2: ஆமா, என்ன மாதிரி இதெல்லாம் தொழில் ரகசியம்
6: இல்ல, குடும்ப ரகசியம்.
2: சரி, ஒரு புகழ்பெற்ற விரைவு உணவகம், அதனுடைய அந்த லோகோ பாத்தீங்கன்னா சிவப்பும் அப்புறம் மஞ்சளும் அப்புறம் கொஞ்சம் வெள்ளை நிறத்துல இருக்கும்.
6: நான் சொல்லுவேன்,
2: அந்த ஒரு புகழ்பெற்ற விரைவு உணவகம் இப்போது பிள்ளைகளுக்கு இலவச ஐஸ்கிரீம் அங்க வழங்குறாங்க விமலா. செப்டம்பர் 24 அக்டோபர் 7 வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான், நிறுவனங்கள்ல மட்டும்தான் இது வந்து இலவச ஐஸ்கிரீம் கிளைகள்ல இருக்கு. அங்க போயிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஆனா இந்த கிளை இல்லாம அப்படின்னு சொல்லிட போறாங்க. அதனால பார்த்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் இலவச ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம்.
6: ஐஸ்கிரீம் கொடுக்கறாங்க, இந்த சாக்லேட் வெனிலா
2: ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விழா அப்படின்னு சொல்லலாம், பிள்ளைகளுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷமும் நடைபெறவிருக்கிறது. எஸ்பிளனேட்ல இது நடக்குது, முழுக்க முழுக்க இலவசம். அதாவது நீங்க வந்து நுழைவதற்கான இலவச நுழைவச்சிட்டு தான், ஆனா அங்க போயிட்டு நீங்க வந்து பொருட்கள்லாம் வாங்கணும்னா நீங்க கட்டணம் செலுத்தணும். அக்டோபர்ஸ்ல நீங்க என்ன பாக்கலாம்னா பிள்ளைகளுக்கான பல நிகழ்ச்சிகள் இருக்கு. விங்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு லேசர் ஷோ, அப்புறம் ஃபயர் ஷோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு அவங்க பார்த்து பிரமிக்கிறதுக்கு. அப்புறம் மேஜிக் பா ஷோ அப்படிலாம் இருக்கு. அப்புறம் பிக் பாஸ் சிங்கப்பூர் நைட் டூர் இது வேற அவங்க வந்து செய்யறாங்க, இந்த பயண ஒரு அனுபவம். அப்புறம் தி லிவிங் ஆர்கைவ், அதாவது அங்க உணவு சந்தை, அப்புறம் பல கைவினை பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், இவை எல்லாத்தையும் அவங்க வந்து உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பிள்ளைகளே. அக்டோபர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விழா இது அக்டோபர் 2 இன்றையிலிருந்து இது ஆரம்பிக்குது.
6: நல்லா இருக்கு.
2: இது இன்றைக்கு மட்டும் தான் ஆரம்பிக்குது. ஆஹா,
6: மட்டும்தானா
2: இந்த? சரி, வீட்டுல இருந்தீங்கன்னா உடனே கிளம்பி போங்க.
6: இப்ப 8 மணிக்கு முடிச்சுன்னு நித்தி எங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கதான்
2: அக்டோபர்ஸ்ட்டு.

பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்பியோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்கக்கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஒலி 9:08
1: சினிமா அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம் வந்திருக்குன்னு தெரியுமா நேர்களே? சில மாதங்களுக்கு முன்பாக அது வெளியாகி இருந்ததுங்களா, பல பேரிடையே இது ரொம்ப புகழ் பெற ஆரம்பிச்சது. எப்ப இந்த படம் வரும் வரும் அப்படின்னு காத்திருந்தாங்க. இந்த ஒரு காணொளிக்கே 6.6 மில்லியன் மக்கள் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த படம் வந்து வெளியே வந்துருச்சு, ஒரு சில நாடுகள்ல வெளியாகி இருக்காங்க.
2: இந்த எல்லா சென்னையில வெளியாகிருச்சு. அதற்கான அந்த வெளிவரும்பொழுது பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்துல சந்தீப் கிஷன், ஃபாரியா அப்துல், ராஜசுந்தரம், சம்பத் ராஜ் என பலர் நடிச்சிருக்காங்க. படத்தை இயக்கி இருக்கின்றோர்
1: ஆமா நம்மளுடைய தளபதியின் மகனான
2: ஜேசன் சஞ்சய். இசை நம்முடைய தமனுடைய இசை அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் சந்தீப் கிஷன் பத்தி, தெரியும் அவர் நிறைய திரைப்படங்கள்ல தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குல நடிச்சிருந்திருக்காரு. படத்துல இருந்து புதிய ஒரு கதாநாயகி அறிமுகமாகி இருக்காங்க, ஃபரியா அப்துல்லா. அவங்க தான் இந்த படத்துல அறிமுகமாகி இருக்காங்க. ஃபரியா அப்துல்லாவுக்கு இதான் முதல் திரைப்படமா அமைஞ்சிருக்கு.
1: இது முதல் திரைப்படம்.
2: ஆமா, டெபியூ பண்ணிருக்காங்க.
1: மன்னிச்சிருங்க,
2: தமிழ்ல வந்து டெபியூ ஆயிருக்காங்க இந்த திரைப்படத்துல.
1: மற்ற மொழிகள்ல நடிச்சிருக்காங்க இல்லையா?
2: ஆமா,
1: அவங்களுடைய நடனம் ஐயோ நீங்க பாக்கணும்லா, அப்படியே ஸ்மூத் லைக் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மாதிரி ரொம்ப அழகா அவங்க நடனம் ஆடக்கூடியவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு படத்தை பார்த்துதான் தெரியும்.
2: இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன், ஃபரியா அப்துல்லா அவங்க முன்னாள் வானொலி படைப்பாளரும் கூட. நம்ம கட்சி இவங்க.
1: சரி, ஆக இந்த படம் சிங்கப்பூர்ல வந்து கூடிய விரைவில் இது வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நம்மளுடைய இளைய தலைமுறையினருக்கு இது வந்து நன்கு ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு படமாக இருக்கும். இப்ப எல்லாருமே இந்த படம் பாக்குறதுனால ஒரு சில பேர் விமர்சனம் கொஞ்சம் மாறுபடுத்த அவங்க வந்து கொடுத்துருக்காங்க விம்லா. உதாரணத்துக்கு இந்த படம் வந்து ஒரு திகில் படம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் திடீர்னு நடு பகுதியில அந்த படத்தினுடைய கதையை வந்து ஒரு மாதிரி வேறொரு கட்டத்துக்கு அவங்க கோணத்துக்கு அவங்க வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல சில காட்சிகள் வந்து மறுபடியும் காண்பிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேரு. தமனுடைய அந்த இசை வந்து அந்த கதைக்கே அந்த ஒரு படத்துக்கு வந்து நல்ல அது மெருகூற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
2: எப்படியாக இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய காரணம் என்ன, ஒரு இளையர் படை இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, பணியாற்றி இருக்காங்க. ஜேசன் சஞ்சய் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் இயக்குநராக அறிமுகமான பிறகு தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனாக வெளிவருவாரா நடிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கின்றது.
1: சரி பாப்போமே. அவரும் அப்பா விட சில பேர் சொல்லியிருக்காங்க அப்பா விட ரொம்ப அழகா இருக்காருன்னு. நீங்க நினைக்கிறீங்க
2: அப்பா அப்பாதான்?

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. இந்த இரவு நேரத்துல வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மானம் தெளிவாக இருக்கிறது. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும். சிங்கப்பூரின் PSI எனும் காஞ்சி தூய்மை கேட்டு குறியீடு 7:50 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 38, மேற்கு பகுதியில 57, மத்திய பகுதியில 73, தெற்கு பகுதியில 48, அதுவே கிழக்கு பகுதியில 55 என பதிவாகி இருக்கு.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியர். தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
6: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
6: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
8: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அழியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் GEDAircon.com.
9: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
10: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
10: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
2: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
10: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
10: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
11: இப்படியாக
0: நிச்சயமாக நல்ல மலர்ச்சியான பிள்ளைகளுக்கான பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க.
5: அதோடு சேர்த்து நீங்க வாக்களித்திருந்த ஒலியின் சிறந்த பத்து பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தது. இன்று 5:30 மணியிலிருந்து உங்களுக்காக ஒலியேற்றி இருந்தோம் நம்ம நேயர் பாஸ்கர். அவருக்கு வேற 30 பெருமாளோட உணவு பட்டு வேற கிடைச்சிருந்தது.
0: வாழ்த்துகள் வாழ்த்துகள். முதல் இடத்தை பிடித்திருந்த பாடல்
5: இப்போது விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் வைப் பேபி ரௌடி பேபி நித்யா,
0: இது டீ கடை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியாகா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். ஜோகர் பாரு சிங்கப்பூர் இடையிலான ஆர்டிஎஸ் விரைவு ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் நில போக்குவரத்து ஆணையமும் மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தகவல் இடம்பெற்றது. ரயில் சேவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி தொடங்கும். இவ்வாண்டு இறுதியில் அது தொடங்க வேண்டியது. சோதனை நடத்துவதற்கும் சுயேட்சை பாதுகாப்பு சான்றிதழ் ஒப்புதல் பெறுவதற்கும் கூடுதல் அவகாசம் தேவை என்று அறிக்கை கூறியது. அனைத்தும் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கிலோமீட்டர் நீள ஆர்டிஎஸ் ரயில் சேவை சிங்கப்பூரின் உட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் ஜோகூர் பாருவின் புக்கிட் சாகர் நிலையத்தையும் இணைக்கிறது. செங்காங் வெஸ்ட் இலகு ரயில் சேவையின் உள்சுற்றுப்பாதை வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் திறக்கப்படவிருக்கிறது. அதன் சேவை திட்டமிட்டதை விட 2 வாரங்கள் முன்கூட்டியே தொடங்குவதாய் நில போக்குவரத்து ஆணையம் சொன்னது. செங்காங் வெஸ்ட் உள்சுற்றுப்பாதை April 19 மூடப்பட்டது. செங்காங் பொங்கோல் இலகு ரயில் பணிமனையின் விரிவாக்கப் பணிக்காக சேவை தற்காலிகமாய் நிறுத்தப்பட்டது. விரிவாக்கப் பணி நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கும் நிலையில் இலகு ரயில் சேவை முன்கூட்டியே தொடங்கும். October 18 வரை சேவை நிறுத்தப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. சிங்கப்பூரும் புரூனாயும் கூட்டு ஆகாயப்படை பயிற்சியை விரிவுபடுத்துகின்றன. எக்ஸசைஸ் வென்கார்ட் எனப்படும் பயிற்சி திட்டத்தில் புதிதாக ஹெலிகாப்டர்கள், ஆளில்லா வானூர்திகள் சேர்க்கப்படும். சிங்கப்பூரும் புரூனாயும் தற்காப்பு உறவின் 50 ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. புதிய கூட்டு பயிற்சி இரு நாடுகளின் செயல்திறனை வளர்க்க உதவும் என்று சிங்கப்பூர் ஆகாயப்படை நம்புகிறது. இதற்கிடையே புரூனாயின் பட்டத்து இளவரசர் ஹாஜி அல் முஹ்தாடி பில்லா பொங்கோல் மின்னலக்க வட்டாரத்தை இன்று காலை பார்வையிட்டார். துணை பிரதமர் கான் கி மியோங்குடன் அவர் அங்கு சென்றிருந்தார். புரூனாய் பட்டத்து இளவரசர் சிங்கப்பூருக்கு மேற்கொண்டுள்ள 5 நாள் பயணம் இன்று நிறைவு பெறுகிறது. சிங்கப்பூர் வழி பயணம் மேற்கொண்ட சரக்கு கப்பலில் சுமார் 400 கிலோகிராம் கஞ்சா பிடிபட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை பாசிர் பஞ்சாக் சோதனை நிலையத்தில் கொள்கலன் சோதனை செய்யப்பட்டது. கையுறைகள் நிறைந்த பெட்டிகளில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாய் அதிகாரிகள் கூறினர். சுமார் 1300 கஞ்சா கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் விசாரணை தொடர்கிறது. நேபாளம் பெருவெள்ளத்தில் மாண்டோரை அடையாளம் காண சிரமப்படுகிறது. August 26 ஏற்பட்ட பேரிடரில் சுமார் 1450 பேர் மாண்டனர். இதுவரை அடையாளம் காணப்பட்ட உடல்கள் 110 மட்டுமே. எஞ்சிய உடல்களை அடையாளம் காண பல வாரங்கள் ஆகலாம் என்று நம்பப்படுகிறது. நேபாள அதிகாரிகளிடம் சுமார் 3700 மரபணு மாதிரிகள் உள்ளன. அவர்கள் வழக்கமாக கையாளும் எண்ணிக்கையை காட்டிலும் அது பன்மடங்கு அதிகம். அவற்றில் இரத்த எலும்பு பல் மாதிரிகள் அதிகம். எலும்பு பல் மாதிரியை வைத்து மரபணுவை அடையாளம் காண்பது இன்னும் கடினமானது. இந்தியா, சீனா, தென்கொரியா ஆகியவை ஆதரவு குழுக்களை அனுப்பியுள்ளன. அவற்றின் உதவியுடன் மாண்டோரை அடையாளம் காண முடியும் என்று நேபாள அதிகாரிகள் நம்புகின்றனர். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாய் சோல் கூறுகிறது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு லீ வலியுறுத்துகிறார். கீவ் அவ்வாறு செய்ய மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட்ட வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனில் பிடிபட்டனர். அவர்களை தென்கொரியாவிடம் ஒப்படைத்ததாக ஐக்கிய நாட்டு பொதுச்சபையில் உக்ரைன் அதிபர் கடந்த வாரம் கூறினார். அப்போது முதல் சர்ச்சை தொடர்கிறது. நாளை தீபாவளி ஒளியூட்டு, அதற்கான ஆயத்தப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் விளக்குகள் நம் சாலைகளை அலங்கரிப்பதற்கு முன் என்னென்ன நடக்கின்றன? கூறுகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் தலைவர் ரகுநாத் சிவா.
3: முதலாக வந்து பொதுமக்களுக்கு கிட்டேருந்து நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து கேட்போம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும். சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம். அதுலேருந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அந்த கமிட்டியில் வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோம். நிறைய ஆலோசனைகள், இந்த வருடம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக செய்யலாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா வருடம் எப்படி வித்தியாசமாக செய்யறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம்.
2: ஒளியூட்டுக்கு பின்னால் 8 மாத பணி. மேலும் அறியலாம் இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூர் பாய்மர படகோட்டத்தில் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றிருக்கிறது. பெண்களுக்கான ILCA 6 பிரிவில் ஜானியா ஆங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அதேபோல் ஆண்களுக்கான 29 பிரிவில் நைஜல் தான், சின்காம் ஆகியோர் 2வது நிலையில் வந்தனர். மூவர் ஆசிய விளையாட்டில் போட்டியிடுவது இது முதல் முறை. மிக்ஸ்ட் வெர்ச்சுவல் தேக்வாண்டோ எனப்படும் மெய்நிகர் கலப்பு தற்காப்பு கலையில் சிங்கப்பூர் வெண்கலம் வென்றது. ஆசிய விளையாட்டுகளில் டேரன் யாப் வென்றிருக்கும் 2வது பதக்கம் இது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
8: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
9: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
8: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
9: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
8: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
9: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
8: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
9: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
8: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
10: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்கக்கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968, மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ஏஎஸ்கே ட்ரைனிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. You're listening to Hindi Numbers on

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
6: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
5: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
6: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekav.com.sg. போங்க mirekav.sg/ready-set-grow.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றி செல்லுங்கள் wondershop.sg. நீங்கள் கேட்கும் 20 இந்தி பாடல்கள். You're listening to Hindi numbers on only 968.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to 98.
1: வணக்கம். 9:00 மீடியா காப் ஒலி 968 செய்திகள் வாசிப்பது அபிடா பீகம். ஜோகூர் பாரு சிங்கப்பூர் இடையிலான ஆர்டிஎஸ் விரைவு ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் நில போக்குவரத்து ஆணையமும் மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தகவல் இடம்பெற்றது. ரயில் சேவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி தொடங்கும். இவ்வாண்டு இறுதியில் அது தொடங்க வேண்டியது. சோதனை நடத்துவதற்கும் சுயேட்சை பாதுகாப்பு சான்றிதழ் ஒப்புதல் பெறுவதற்கும் கூடுதல் அவகாசம் தேவை என்று அறிக்கை கூறியது. அனைத்தும் இவ்வாண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கிலோமீட்டர் நீள ஆர்டிஎஸ் ரயில் சேவை சிங்கப்பூரின் உட்லண்ட்ஸ் நார்த் நிலையத்தையும் ஜோகூர் பாருவின் புக்கெட் சாகர் நிலையத்தையும் இணைக்கிறது. சிங்கப்பூரும் புரூனாயும் கூட்டு ஆகாயப்படை பயிற்சியை விரிவுபடுத்துகின்றன. எக்ஸசைஸ் வென்கார்ட் எனப்படும் பயிற்சி திட்டத்தில் புதிதாக ஹெலிகாப்டர்கள், ஆளில்லா வானூர்திகள் சேர்க்கப்படும். சிங்கப்பூரும் புரூனாயும் தற்காப்பு உறவின் 50 ஆண்டு நிறைவை அனுசரிக்கின்றன. புதிய கூட்டுப்பயிற்சி இரு நாடுகளின் செயல்திறனை வளர்க்க உதவும் என்று சிங்கப்பூர் ஆகாயப்படை நம்புகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன மலேசியர் ஒருவர் உயிருடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 26 பெருவெள்ளத்தின்போது 55 மலேசியர்களை காணவில்லை. பேரிடர் ஏற்பட்டு சுமார் 40 நாளான நிலையில் ஒருவர் உயிருடன் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர் தனியாக நேபாளத்துக்கு பயணம் சென்றிருந்ததாக தெரிகிறது. சாலைகளும் பாலங்களும் வெள்ளத்தில் சேதமடைந்ததால் ஆடவர் அங்கு தற்காலிகமாக சிக்கியிருந்தார். பின்னர் காட்மாண்டில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு அவர் தாமதமாக சென்றார். அவர் இப்போது தாயகம் திரும்பியிருக்கிறார். இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக நெருக்குதல் அதிகரித்துள்ளது. தலைநகர் புதுடெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இயக்க உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். மாணவர்களும் ஆர்வலர்களும் அவர்களுடன் சேர்ந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாதகமாக வாக்காளர் பதிவேட்டை தேர்தல் ஆணையம் மாற்றியதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். தகுதி பெற்ற வாக்காளர்கள் மில்லியன் கணக்கானோர் நீக்கப்பட்டிருப்பதாக குறை கூறப்படுகிறது. தகுதி பெறாதவர்கள் அல்லது 1க்கும் மேற்பட்ட முறை பதிவேட்டில் இடம்பெற்றிருந்தோர் மட்டுமே நீக்கப்பட்டிருந்ததாக ஆணையம் சொல்கிறது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் வடகொரிய போர்க்கைதிகள் விவகாரத்தில் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். போர்க்கைதிகள் இருவரையும் தென்கொரியாவிடம் ஒப்படைப்பதை ரகசியமாக வைத்திருக்க உக்ரைன் இணங்கியதாக சோல் கூறுகிறது. உக்ரைன் அதை ஒப்புக்கொண்டு தகவலை கசியவிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு லீ வலியுறுத்துகிறார். கீவ் அவ்வாறு செய்ய மறுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிட்ட வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனில் பிடிபட்டனர். அவர்களை தென்கொரியாவிடம் ஒப்படைத்ததாக ஐக்கிய நாட்டு பொதுச்சபையில் உக்ரைன் அதிபர் கடந்த வாரம் கூறினார். அப்போது முதல் சர்ச்சை தொடர்கிறது. நாளை தீபாவளி ஒளியூட்டு, அதற்கான ஆயத்தப்பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் விளக்குகள் நம் சாலைகளை அலங்கரிப்பதற்கு முன் என்னென்ன நடக்கும்? பதில் தருகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் தலைவர் ரகுநாத் சிவா.
2: முதலாக வந்து பொதுமக்களுக்கு கிட்டேருந்து நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து கேட்போம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும். சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம். அதுலேருந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அந்த கமிட்டியில் வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோம். நிறைய ஆலோசனைகள், இந்த வருடம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக செய்யலாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா வருடம் எப்படி வித்தியாசமாக செய்கிறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம்.
1: இந்த ஆண்டு ஒளியூட்டின் கருப்பொருள் விஜய தீபாவளி, அதாவது வெற்றியை குறிக்கும் விதத்தில் அலங்காரங்கள் இடம்பெறுகின்றன. மீடியாகாப் திரைவிருதுகள் சற்று முன்னர் நடந்தேறியது. சிங்கப்பூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் பின்னணியில் பணியாற்றும் தொழில்நுட்பர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் நிகழ்ச்சி இது. அங்கல் டாக்ஸி பருவம் 5 பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான சிறந்த ஒளிப்பதிவு விருது பெற்றார் ஷாருல் கான். முதல் முயற்சிக்கே விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் அவர்.
3: உண்மையான காரணம் நான் ஏன் இந்த ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை எடுத்தேன்னா, ஏன்னா என்னோட டீமில் யங்கான ஜென்ரேஷன் பசங்க இருக்காங்க. ஐ வாண்ட் ஷோ தம் தட் ஓகே நம்மளாலேயே பண்ண முடியும், பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னு காட்டுறதுக்கு எஸ் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு தான் நான் இதை செஞ்சேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து மற்ற யங்காக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும், தட் ஆக்சுவலி பண்ணால் ஏதாச்சும் ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கும்னு.
1: எங்கப்பேட்டை பருவம் 2 தகவல் நிகழ்ச்சிக்காக சிறந்த எழுத்து விருது வென்றார் முகமது அலி.
4: எழுத்து அப்படிங்கிறத விட கதைகள் முக்கியம். நம்முடைய கதைகள் தான் பிற்காலத்தில் சரித்திரமாக மாறுகிறது. ஒரு கூட்டத்தின் கதை தான் காலம் செல்ல செல்ல ஒரு நாட்டின் கதையாக சரித்திரமாக நிலைபெறும். அதனால் இது ஒரு முக்கியமான விருது அல்லது முக்கியமான ஒரு அங்கீகாரம் நான் நினைக்கிறோம்.
1: தமிழ், மலாய், சீனம் ஆகிய மொழிகளில் 35 விருதுகள் வழங்கப்பட்டன. தயாரிப்பு, ஒளிப்பதிவு, திரைக்கதை, படத்தொகுப்பு என 11 பிரிவுகளில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்.
1: நவீன எங்க, நவீன எங்க, நவீன எங்க அப்படின்னு பலரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
0: மக்கள் என்ன தேடுறாங்க?
1: இல்ல,
0: உங்களைதான் ரவி தேடுறாங்க.
1: நேற்று பாருங்க, நவீன் வந்து எங்க, நவீனுக்கும் பாட்டு கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானா பொய்யா சொல்றேன்?
0: நேர்களுடைய அம்பு வந்து எப்போதுமே நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா ரவி என்னுடைய பக்கத்துல, என்னது ரவி செய்திக்கு பெற்றாரா? அப்புறம் இரவு நாட்டுக்கு என்ன ஆகுறது? இரவு நாட்டு எப்படி? எல்லாருமே அதைதான் என்ன கேட்டாங்க.
1: ஆமா, ரொம்ப பேர் அதை கேட்டிருந்தாங்க. இனிமே அங்க இருப்பீங்களா அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி. பலரும் ஆதரவு கொடுத்திருந்தாங்க அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம். பலரும் சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்தது அப்படின்னு.
0: அமோக வரவேற்பு என்னை பொறுத்த வரைக்கும், அமோக வரவேற்பு ரஃபி.
1: உண்மையிலே அந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்து உண்மையிலே நிறைய பேர் வந்து லைக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அங்க நான் முழுமையா போகல, இது வந்து ஒரு பகுதி நேரம் மாதிரி தான். அப்பப்ப இப்ப நாளைக்கு வருவேன், நாளை மறுநாள் வருவேன், அந்த மாதிரி.
0: சரி, அதெல்லாம் தேவைப்படுதோ நீங்க வந்து போய் உதவி செய்யற மாதிரி, அதாவது உங்களுடைய பணியை செஞ்சுட்டு வாருங்க. டிவி பட்டம் தான்.
1: ஆமா,
0: கண்ணியத்தை பாருங்க. இப்ப டிவியில முடிச்ச உடனே ஓடி வந்து உங்களுக்காக இரவு நாட்டத்தை தனியா படிச்சாரு. நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ரஃபி, மன்னிச்சிருங்க.
1: ஏன்னா உடம்பு சரியில்லாம.
0: ஆமா ரஃபி, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஹேஸ் ரொம்ப மோசமா இருக்கு, வெயில் மழையா இருக்கு, பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னது எனக்கே வந்துருச்சு. ஆக நீங்களும் உங்களுடைய உடல் நலத்தை பாத்துக்கங்க. தொடர்ந்து நான் பேசுவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதால நல்ல நல்ல பாடல்களை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்.
1: ஆமா, வேகமான பாடல்களை கேளுங்க. விருப்ப பாடல் அங்கத்திலயும் சரி நம்ம நேர்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல உற்சாகமான பாடல், போனால் போகட்டுமே போட அந்த மாதிரி பாடலாம் வேண்டாம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் வேகமா கேளுங்க.
0: சரி, தொடர்ந்து இனிவோ இது உங்கள் இரவில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்து விடும் சோகங்கள்.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லிந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லிந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854-8989
2: 8854-8989
3: நெட்லி வந்தாச்சு.
4: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போன?
7: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE Woodlands Exit 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்கக்கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. சரி, இன்றைக்கு அக்டோபர் மாதத்துல நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம்.
3: ஆமா, நாளைக்கு வந்து ஒளியூட்டு விழா.
2: ஒளியூட்டு விழா ஏற்கனவே நான் பார்த்தேன் ரஃபி, தேக்கால வந்து விளக்குகள்லாம் ஏற்றிட்டாங்க, மினிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமாக அவங்க நாளைக்குதான் வந்து ஒளியூட்டு விழாவை நடத்த போறாங்க. ஆக நீங்க இன்னும் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க தீபாவளி அப்படின்னு நீங்க சொல்லும் போது, தீபாவளிக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் இருக்கு.
3: ஆமா,
2: ஆமா, 8ஆம் தேதி ஒரு கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஆக தீபாவளி நெருங்குற இந்த காலகட்டத்துல தீபாவளி பத்தி, பண்டிகைகளை பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம்.
3: பண்டிகை காலம் ஒரு காலத்துல, நவீன், நான் சொல்றது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாதிரி பஜா வரும்போது,
2: சந்தைகள்
3: வரும்போது அவ்வளவு உற்சாகத்தோட என் நண்பர்களோட எல்லாம் நான் போயிருக்கிறேன். தருமா, வாங்க அங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு. இது வந்து இந்த கைபேசி காலத்துக்கு முன்னால. கைபேசிக்கு முன், கைபேசிக்கு பின்,
2: கிபி மூப்பியா
3: அந்த மாதிரி. இது வந்து பேஜர், கைபேசிக்கு முன், தொழில்நுட்பத்துக்கு முன். அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேரை பார்ப்போம். நாங்கள் எக்கச்சக்கமாக ஆட்கள் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க, அங்கே நிறைந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி மாணவர்கள்லாம் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அங்கே போகிறாங்களா? அந்த பஜாருக்கெல்லாம்
2: போறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு கிடையாதுன்னு அதுதான் உண்மை. இப்ப போறாங்கன்னா, ஓ இருக்கு, சும்மா போய் பாத்துட்டு வருவோம், என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறதுக்கு போறாங்களே தவிர,
3: பொருள் வாங்க போகலையா?
2: பொருள் வாங்க போல. சரி, ஒரு குதூகலம் இல்ல ரஃபி, ஒரு உற்சாகம் கிடையாது, அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது என்னுடைய கண்ணோட்டம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த பஜார, அதாவது அந்த அந்த சந்தைய எல்லாமே சமூக ஊடகங்களே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓ, இந்த கடை இருக்கு, இந்த கடையில இது விற்கிறாங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு விமர்சனம் செய்யறதுக்கு தான் பல பேரும் போறாங்க.
3: ஆக 4 பண்டிகைகள் வருது இங்க இல்லையா? சீன பெருநாள் வருது, அதனை முன்னிட்டு தீபாவளி, நோன்பு பெருநாள், அப்புறம் கிறிஸ்மஸ். ஆக இந்த பண்டிகை காலத்தின் போது, அது ஆர்ச்சர்ட் ரோட்ல இருந்தாலும் சரி, கேலாங்ல இருந்தாலும் சரி, சிராங்கன் ரோட்ல இருந்தாலும் சரி, சைனா டவுன்ல இருந்தாலும் சரி, என்னதான் விக்கிறாங்கன்னு போய் எட்டி பாத்துட்டு வருவோம் நம்ம.
2: ஆமா, முன்பு கொஞ்சம் அதிக அளவுல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்ப ரொம்பவே குறைந்துட்டு. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இதே கண்ணோட்டம் நம்மளோட நேர்களுக்கும் இருக்கா அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம்.
3: ஆனா நம்ம பிள்ளைங்களை அங்க கூட்டிட்டு போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த மாதிரி பஜார் எல்லாம் வைத்திருக்கும் போது, நாளைக்கு ஒளிவூட்டு, அந்த ஒளிவூட்டை பாக்குறதுக்காகவே வந்து மக்கள் வந்த காலம் எல்லாம் இருக்கு. நாளைக்கு நம்ம மக்கள் திரண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மீடியா காப்பும் லீஷா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கமும் இணைந்து வழங்கும் தீபாவளி ஒளிவூட்டு விழா 2026 சனிக்கிழமை நாளை அக்டோபர் 3ஆம் தேதி மாலை 6:30 பர்ச் ரோட் திறந்த வெளி கூடாரத்திற்கு குடும்ப உறுப்பினர்களோடும் நண்பர்களோடும் வாங்க வாங்க வாங்கன்னு நாம் அழைக்கின்றோம்.
2: அறிவிப்பாளர்கள் ஜெயினேஷ், ஹலிமா உட்பட இன்னும் பல மீடியா கோப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அதிகமாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அனுமதி இலவசம். தீபாவளி ஒளியூட்டு விழா 2026 மறந்துடாதீங்க. நாளைக்கு உங்களுக்காக அது இடம்பெறுது. மாலை 6:30 மணிக்கு தொடங்கிறோம். நீங்கள் அங்கே போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
6: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: ஒரு காலத்துல இந்த தீபாவளி சந்தையா இருக்கட்டும், நோன்பு பண்ணால் சந்தையா இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் சந்தையா இருக்கட்டும், எந்த ஒரு சந்தைக்கு நம்ம போனாலும் நண்பர்களோட போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி போறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம நேர்கள் தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும், கூட்டிட்டு போவீங்களா இல்லையா அப்படின்னு.
1: இந்த நேரத்துல என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புறேன் ரஃபி. அதாவது நண்பர்களோட போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு நண்பர்களை விட பெற்றோரோட போற அந்த நினைவு தான் எனக்கு இருக்கு. எப்போதுமே கிறிஸ்துமஸ் வரும்போது ஆர்ச்சர்ட் உள்ள கண்டிப்பா அந்த விளக்குகள் ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் சும்மா வளம் வருவாங்க,
0: நின்னு படம் பிடிப்பீங்க, அங்க
1: நின்னு படம் பிடிப்போம். இல்லாட்டி நம்ம அந்த வாகனத்துல போனா சும்மா வாகனத்திலேயே நம்ம ஊர்வலம் வரலாம், சுத்தி அந்த இடத்தை சுத்தி. அது மட்டும் இல்லாம இப்ப தீபாவளிக்கு தேக்காக்கு போறதை விட இப்போ பிறநாளுக்கு வந்து கேலாங் பஜா போகிறது. ஏன்னா பசமலம் அப்படிங்கிறது நம்ம சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ நடக்கும்.
0: ஆமாம்,
1: அது அப்பப்போ நடந்தால் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும்.
0: ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பொருட்கள் மாறுபடுது.
1: ஆமாம்
0: இல்லையா, இப்போ தீபாவளி சந்தைக்கு போனீங்கன்னா வண்ணமயமான அலங்காரம் அதிகமா நீங்க வாங்கலாம். இப்ப கேலாங் சந்தைக்கு போனீங்கன்னா அந்த காப்பேட் அது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா, பூக்கள் எல்லாம் நீங்க அதிகம் வாங்கலாம்.
1: அதுதான் சொல்ல வந்தேன், எப்போதுமே நான் இந்த கேலாங் பஜாருக்கு போகும்போது எப்போதுமே கர்ட்டன் அதாவது திரை வாங்க தான் அதிகமா போவோம். அம்மாவுக்கு அதை பிடிக்கும், ஓ அங்க அந்த நேரத்துல நல்லா இருக்கும், மலிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போவாங்க. நானும் போவேன், அதே நேரத்துல சாப்பாடு எக்கச்சக்கமா இருக்கும்.
0: கிழக்கு வாசி இல்ல, போவீங்க.
1: ஆமா அதுதான் கொஞ்சம் வசதியா இருக்கும், எனக்கு தெரியல அதுதான் இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல எனக்கு ஞாபகம் இருக்கு.
0: ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க கடை போடுறவங்க வந்து கூடாரத்தை அமைக்கிறவங்க என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலயும் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக அந்த காப்பேட் அங்க விக்கிறவங்க இங்கேயும் வருவாங்க, தீபாவளி சந்தைக்கும் வருவாங்க.
1: ஆமா ஆமா, இப்ப எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல.
0: இப்ப
1: தீபாவளிக்கு நீங்க வாங்கினாலும் சரி, நீங்க ஹரிதாக்க நீங்க வாங்கினாலும் சரி, அந்த கடைக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. இப்ப ரொம்ப வர்த்தகமா இருக்கு, இப்ப ரொம்ப தொழில், அதாவது தொழில் தான் நம்பி இருக்காங்க.
0: ஆனா இப்ப கூடிடுச்சு, அந்த ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நம்ம நேர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னா, நம்ம கிட்ட அப்படி இந்த சந்தையை வந்து திறந்ததுக்கு அப்புறம் ஒளிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் சந்தை பரபரப்பா ஆயிடும், நீங்க வந்து பலகாரம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் என்ன சமையல் செய்யணும், வீட்டுல தீபாவளி எப்படி இருக்க போகுது, அது வந்து கடைசி பிளானிங்கா இருக்கும் உங்களோட இல்லையா. ஆக நீங்க திட்டமிடணும், முதல்ல வந்து நீங்க அந்த சந்தைக்கு போவீங்களா, பொருள் வாங்குறதுக்கு நீங்க ஆரம்பிச்ச உடனே போயிடுவீங்களா இல்ல கடைசி நேரம் காத்துக்கிட்டு இருப்பீங்களா எப்படி?
1: இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன் ரஃபி, முன்பு காலத்துல அதிகமா போயிருப்பாங்க, ஆனா இந்த காலத்துல ஒரு கட்டாயத்தோட போறாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பலகாரங்களா இருக்குல்ல, அதிக அளவுல வீட்டுல செய்யறது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு.
0: ஆனா இப்ப ஹோம் பிசினஸ் ரொம்ப பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க,
1: அது ஒரு பக்கம் இருக்க. சில பேர் வந்து இன்னும் இந்த மாதிரி சந்தைக்கு போய் வாங்குறது உண்டு, அங்க போய் நான் டேஸ்ட் பண்ணோம், அதுல என்ன இருக்கு, அங்க என்ன விக்கிறாங்க, அதை பொறுத்து தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க. அதே சமயத்துல ஹோம் பிசினஸும் நல்லா பெருகிதான் வருது.
0: ஆமா, தொடர்ந்து நீங்க இணைந்திருங்க, சொல்லுங்க நம்ம கிட்ட, நீங்க வந்து எதை வாங்குறதுக்கு போயிங்க, அங்க உடனே போயிடுவீங்களா, நாளைக்கே போயிடுவீங்களா அப்படிங்கறதையும் சொல்லுங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 2 ஒரு அமெரிக்க டாலர் 1.29 ஒரு யூரோ 1.45 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 100 இந்திய ரூபாய் 1.36 100 இலங்கை ரூபாய் 40 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.19.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஓடி?

0: இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட உனக்கு காசு இல்ல, இன்ஸ்டாகிராம்ல இன்சர்ட் பார்க்க ஓடி வர மாப்பிள்ள,
1: நான் சம்மர் டைம்ல ஆன்லைன் கோச்ச போட்டு சுத்துற புலி, யபா லேட் நைட்ல வாக்கிங் போய் நாய் கச்சி வலி,
0: வீட்டுல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன், நான் ரூல்ஸ் மதிக்க

0: உள்ளூர் வயல ஊர்கா எனக்கு ஆட்டோ பாம சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காட்டிய பற்றின வைபு கேத்த பாட்ட பாட்டின டாடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மச்சின நைட்டு ஃபுல்ல கொசுவா அச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடாடி இருக்கிறாயப்பா
1: மச்சான் இட்ஸ் எ லாங்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரன் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் Exit 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: நீங்க ஓடி போயிட்டாங்க.
7: நிகழ்ச்சியில பண்டிகை காலத்துல கண்டிப்பா நீங்க சந்திக்க போயிருப்பீங்க, அதுவும் குறிப்பாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுக்கு அளவில் நீங்க போயிருப்பீங்க, நண்பர்கள் கூட போயிருப்பீங்க, குடும்பத்தினரோட போயிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம்.
8: அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பிள்ளைங்களோட வருஷம் போவாங்களாம், ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாங்க போவோம், பொருள் வாங்குறோமோ இல்லையோ நாங்க போவோம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு கண்ணில் படும், அதை வாங்கிட்டு வருவோம். ஆனா பாக்குறது எல்லாத்தையும் நாங்க வாங்கிட மாட்டோம். சில இதை வந்து நாங்க ரீசைக்கிள் பண்றது உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த குதூகலத்துக்காகவும் அங்க போனாலே ஒரு குதூகலம் வரும்.
7: ஆமா ஆமா,
8: அதுவும் தீபாவளிக்கு 2 நாளுக்கு முன்னால அல்லது 1 நாளைக்கு முன்னால வந்து அவங்க இனிப்பு வாங்குறதுக்காக போவாங்களாம்.
7: ஓ சரி, அந்த பண்டிகைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மட்டும்தான்.
8: ஆமா, 2 நாளைக்கு முன்னாலே பலகாரம் வாங்குவாங்க, செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த இனிப்புன்னு சொல்லும் போது அந்த அதிரசம் அதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க வந்து போவாங்க. அப்படின்னு
7: நேயர் பிரவீன் என்ன சொல்லியிருக்காரு ரஃபி, அவர் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சில, அதாவது அந்த ஈவ் இருக்குல்ல, ஈவ் அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக தான் அந்த சந்தைக்கு போவாரு. ஏன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு வந்து விலை வந்து கொஞ்சம் மலிவா இருக்கும், எல்லாமே விற்பனையில விற்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த நேரத்தில் போகலாம். அதே சமயத்துல அந்த நெருங்க நெருங்க அந்த குதுக்கணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், எல்லாருமே வருவாங்க போவாங்க, கொஞ்சம் கூட்டமா இருக்கும், அதை பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல போவாரு. அதற்கு முன்பாக கட்டாயமா போக மாட்டாரு, கொஞ்சம் தவிர்ப்பாரு.
8: இன்னைக்கே இந்த தலைப்பு தொட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, இந்த பஜார் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்துல இருந்து இது இன்னைக்கு நேத்து இல்ல, அந்த காலத்திலேயே வந்து பசவானம்லாம் இருந்தது இல்லையா, அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்புள்ள பசாமாலாம்ல வந்து அதிகமா கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறிச்சோடி கிடைக்குது. யாராவது தூரத்துக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க, போகணும்னு நினைச்சா போறாங்க, போகலன்னா போகல, அந்த மாதிரி ஆயிடுச்சு.
7: இல்ல எல்லாருமே இப்ப வாங்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. இப்ப விலைவாசி எல்லாம் கொஞ்சம் ஏறிட்டு அதனால போய் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போய் வாங்குவேன். அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா பிரவுஸ் பண்ணுவாங்க. ரஃபி, இது நான் பாத்திருக்கேன். அந்த பஜாருக்கு போவாங்க, அந்த சட்டையை பார்ப்பாங்க. சட்டை நல்லா இருக்க, இதே சட்டையை நான் ஆன்லைன்ல வாங்க இணையத்துல வாங்க போறேன், கொஞ்சம் மலிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன்.
8: இல்ல இல்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு பஜாருக்கு போயிருந்தேன்னா, இந்த நோன்பு பண்ண காலகட்டத்துல அந்த பஜாருக்கு போயிருந்தேன்னா, போயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நீங்க வெளியே வந்து ஒரு மீ ஹூன் எவ்வளவு வாங்குவீங்க?
7: நினைச்சாங்கன்னா
8: குடும்பத்துல ஆளாளுக்கு ஒண்ணு கேட்டாங்கன்னா 12 வெள்ளி 5 எல்லாம் பெருக்கி பாருங்களேன் எப்படி வருதுன்னு.
7: கண்டிப்பா விலை வந்து எகிரிடும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட நீங்க போனீங்கன்னா,
8: ஆமா,
7: காசு இல்லாம நீங்க திருப்பி வீடு வருவீங்கன்னு நினைக்கிறேன்.
8: 60-70 வெள்ளி கொடுத்து நீங்க வந்து மீகோரிங் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு. எனவே நீங்க பாத்துக்கங்க, போகும்போது நம்ம பஜாருக்கு போகலாம். அந்த பஜாரோட இது குறைஞ்சது காரணம் விலைவாசி ஏறினதுதான்.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
2: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854-8989
2: 8854-8989
3: நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
5: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirica.com.sg உங்க mirica.sg/readysetgrow

0: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: 10 மணி நம்ம கடந்துட்டோம், அதனால விருப்ப பாடல் அங்கம் துவக்கம் தான். இருந்தாலுமே நம்ம பேசின தலைப்பையொட்டி ரெண்டு பேரும் வந்து ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க, குறிஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. அதுல சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஆண்டுமே நான் தேக்கா பக்கம் நான் கண்டிப்பா என்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போவேன். அந்த ஒளிகள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு இன்பம் பொறுக்கும். அதாவது சரி, பண்டிகை வந்துட்டு, பண்டிகை காலமா இருக்கு, அந்த குதூகலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவருடைய குடும்பத்தை அங்க கொண்டு போவாரு.
4: மூட கொண்டு வரதுக்காக, அந்த மூட் ஃபெஸ்டிவ் மூட்னு சொல்லுவாங்களே, அந்த விழா கால அனுபவத்தை பெறத்துக்காக, கொண்டாட்டத்தை கொண்டு வரதுக்காக கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹுசேன் என்ன ஒரு பேக்கெட்
3: 2 வெள்ளி 50 காசு நிலவரத்துல இது ரொம்ப உண்மையாவே இருக்கு.
4: ஆக நீங்க போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத சொல்லலாம், பிறகு சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து நம்ம விருப்ப பாடல் அங்கத்துல நீங்க பேசலாம்.
3: நிச்சயமா. சரி, இப்ப முதல் பாடல் நம்ம கேட்க போறோம். தலைவன் திரைப்படத்துல இருந்து பாய் விரித்தது. ரொம்ப நாளாச்சு இந்த பாடலை கேட்டு ஒளியில. இந்த பாடலை யார் நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரு?
4: இன்னைக்கு இந்த பாடலை ஞாபகப்படுத்தி இருக்கிறது ரஹ்மான் ஷா. அவர் தான் முதல்ல பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. அவர் குரல் பதிவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து ஒரு 5-6 குரல் பதிவை அனுப்பி வைத்திருக்கிறாரு. கட்டசில அனுப்புனதுதான் அவர் முழுசா சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனுப்புனதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அவர், இல்லாட்டி அழைச்சிட்டு இருப்பார்ல.
3: ஆமா, உண்மைதான் உண்மைதான். சரி, அவருக்காக முதல் பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதற்கும் பிறகு சிற்பியுடைய இசையில வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்துல அடி அனார்களி உன்னிகிருஷ்ணன் கங்கா பாடியிருக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த பாடலை யாரு கேட்டிருக்கானா, குணம். லண்டன்ல இருந்து குணம் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு.
4: சரி, அது ஏன் அனார்கலின்னு சொல்றாரு உன்னிகிருஷ்ணன்? அனார்கலின்னு சொல்லாம அனார்கலி
3: இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனார்கலி தான். இப்ப இன்னொரு பாடல் இருக்கு, கார்த்திகம் பாடியிருப்ப,
4: அடி அனார்கலின்னு தான்
3: சொல்லுவாரு. அனார்கலி கா தான் வரும் தெரியல, ஆனா இதுல உன்னிகிருஷ்ணன் கா அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமா பாடியிருப்பாரு. ஆர் ரவிசங்கருடைய வரிகள் தான் இது. அவருடைய அனுமதி இல்லாம அவர் சொல்லியிருப்பாரா தெரியல,
4: அதான் எனக்கும் தெரியல. அனார்கலிங்கிறாரு, அதுக்கு ஏதாவது வேற அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி, கேட்டு பாருங்க பாடல.

0: இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
6: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
5: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

0: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதால கொஞ்சம் விறுவிறுப்பான உற்சாகமான பாடல்களை கேளுங்க அப்படி நம்ம நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல சொல்லி இருந்துமே
1: கொஞ்சம் மெதுவான பாட்டு, அதாவது பூங்காற்று திரும்புமா அப்படின்னு ஒரு பாட்டு, முதல் மரியாதை படத்துல அருமையான பாடல் தான்
0: அதான்.
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பத்தை சொல்லி இருந்தோம், நம்ம நேர்கள் வந்து இந்த பாடல வந்து கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் எந்த ஒரு பாடலை கேளுங்க, ஒளியேற்றம் சொல்லி இருக்கிறோம், ஆனா அதுக்குன்னு ரொம்ப சோக பாடலுக்கு போயிடாதீங்க.
0: பூங்காற்று திரும்புமா விஸ்வம் விரும்பி கேட்டிருக்கும் பாடல். ஆனா அதற்கு முன்பாக இன்னொரு பாடல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், என்ன பாடல் அது?
2: வணக்கம் ரஃபி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் இன்னைக்கு விரும்பி கேட்கிற பாடம் தலைப்பு பணம் பெண் பாசம்.
0: சரி.
2: அந்த பாடல் தலைப்பு வந்து அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம். அந்த தலைப்பு கொண்ட பாடல் இருந்தா குடிஞ்சா ஒளிபரப்புங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: அருமையான பாடல். நடிகை சரிதா நடித்திருப்பாங்க திரைப்படத்துல.
0: சங்கர் கணேஷோட இசையில அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த 1980களில் வெளிவந்த பாடல்கள் நம்ம கேட்டுட்டு வரோம்.
1: சரி, உங்களுக்காக 90ல வந்த பாடலும் இருக்கு, புது பாடலும் இருக்கு, எல்லாமே அடங்கினதுதான் இரவினில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
3: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
0: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 6646.
7: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
8: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
7: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
8: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
7: சிங்கப்பூர்லயே சுத்தமா

0: சரியான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில என்ன பாடலாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். புது பாட்டும் வரலாம், பழைய பாட்டும் வரலாம். மறுபடியும் ஏன் சொல்றோம்னா, நம்ம நேர்கள் வந்து கொஞ்சம் தாமதமாவே அனுப்பி வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து நீட்டிப்போம் கொஞ்ச நேரம். அப்படி அதிகமான பாடல் வந்ததுன்னா இன்னைக்கு நாங்க வந்து டிக்டாக்லயும் வர போறோம் கொஞ்ச நேரத்துல.
7: இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எப்ப அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்டுக்கிட்டே வாங்க. அப்ப நம்ம சொல்லுவோம் சார், இன்றைக்கு அதாவது இப்ப வந்து நம்ம 3 பாடல்களை நம்ம வரிசையை எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு பாடல் வந்து கொஞ்சம் அண்மையில வந்த பாடல், அடுத்து வரும் 2 பாடலுமே 90களில் இடம்பெற்ற பாடல்.
6: ஆமா
7: சரி. இப்ப சியான் விக்ரம் நடித்த திரைப்படம், அதாவது ஐ திரைப்படத்துல இருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடிருக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம். துர்கா இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
6: துர்கா விரும்பி கேட்ட அந்த பாடலை அடுத்து நம்ம கேட்க போற பாடல் வந்து ஊரெல்லாம் உன் பாட்டு தான். அந்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. சார்லஸ் டேவிட் அந்த பாடலை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்.
7: இறுதியாக அழகிய லைலா, இவரது மட்டும்தான், அதாவது ஃபாரிஸ் எப்போதுமே வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி எப்போதுமே விறுவிறுப்பான பாடல்களை கேட்பாரு. அந்த வரிசையில இன்றைக்கு அழகிய லைலா உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து சிற்பியோட இசையில இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. இந்த பாடல் தான் இந்த 3 பாடல்களின் கடைசி பாடல்.
6: சரி வாங்க, இந்த 3 பாடலையும் கேட்டு வரும், அதுக்கப்புறம் உங்களை நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாடல்களை கேட்டு சந்தோஷமா இருங்க.

பாட்டு கிடைக்கும் 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேட்கிற பாட்டு கிடைக்கும். இரவில் ஆட்டம் பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: வெள்ளிக்கிழமையா இருக்கு, நல்ல கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல்களை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்பதான் இன்னும் கொஞ்சம் உற்சாகமான துள்ளலான பாடல்கள் வந்திருக்கு.
4: அதுக்கு இடையில ஒரு பாட்டை நான் பார்த்தேன்,
3: ஒரு பொம்மை ஒன்று,
4: கற்பூர பொம்மை, கேளடி கண்மணி படத்துல இருந்து முன்னே கேட்டிருந்தாங்க. சொன்னேன் தயவு செய்து மண்டே திங்கக்கிழமை வாங்க, மறுபடியும் திங்கக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்காக அந்த பாடல் நாங்க வழங்குறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, எல்லாம் வெள்ளிக்கிழமையில கொஞ்சம் துள்ளலா பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா?
3: நிச்சயமா. சரி, அடுத்த மூன்று பாடல்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுல முதல் பாடல் ரொம்ப குறுகிய ஒரு பாடல் தான், ரெண்டு நிமிஷம் கூட வரல. தர்பார் திரைப்படத்துல ஒரு காட்சி இருக்கும், திருநங்கைகள் வருவாங்க, அவங்க சேர்ந்து பாடுவாங்க ரஜினிக்காக. கண்ணுல திமிரு அந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம். பாலசுப்ரமணியம் பாலா இந்த பாடலை இன்றைக்கு விரும்பி கேட்டிருக்காரு.
4: அதனை தொடர்ந்து முதற் கனவி பாடல் வந்து புனிதா கேட்டிருக்கிறாங்க, மஜ்னு படத்துல இருந்து.
3: சரி, எல்லா நேயர்களுக்குமே அவங்க இந்த பாடலை சமர்ப்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு இறுதியாக நினைவிருக்கும் வரை தீபாவுடைய இசையில மனோ கிருஷ்ணராஜ் பாடியிருக்கும் பாடல். இன்றைக்கு புரட்டாசி மாதமா இருக்கிறதால இந்த பாடலை கேட்டாங்கன்னு தெரியல. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா அந்த பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காரு நம்ம நேயர் சுதாகர்.
4: அந்த பாடலை வந்து நம்ம ஒளியேற்றுவோம். கேளுங்க மகன்கள். அவர் பேர் ஏன் மூன் சுதாகர் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. சுதாகர் அவரை
3: இங்க குறிப்பிடும் போது எம் எஸ் சுதாகரன் அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அவருடைய பேர்லயே அவர் மூன் சுதாகர் தான் போட்டிருக்காரு, தெரியல எது சரி தவறுன்னு.
4: சரி, வாங்க பாடலை கேட்போம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒளி 968.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/

0: சந்தியா
1: ஆஹா
2: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
1: ஆஹா ஓஹோ
2: சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல் தானே.
0: நோ ப்ராப்ளம் அதை விட்டு.
2: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு வள்ளியும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாரு ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு சாரால நம்ப பெரியாளாவும் நம்பானா எல்லாரும்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: நேற்று நான் நிகழ்ச்சிக்கு வராதப்ப ரஃபி என்கிட்ட ஒன்று சொன்னார், நவீன் நீங்கள் இல்லாத நேரத்தில் யுவன் சங்கர் ராஜா பாடல் வந்து ஒளிபரப்புனேன் அப்படின்னு சொல்லும்போது நேயர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லுன்னா, நவீன் இல்லாமல் போனாலும் அவருடைய பாடல் கண்டிப்பாக ஒழிக்கும், ஆனால் அவர் இருந்தார்னா அதிகமாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, இன்றைக்கும் ஒரு யுவன் சங்கர் ராஜா பாடலாம் நம்ம கேட்க போகிறோம். துளி துளி மழையாய் வந்தாளி, ரொம்ப அழகான ஒரு பாடல். பையா திரைப்படத்திலிருந்து மோகன் சுவிட்சர்லாந்துலேருந்து விரும்பி கேட்டிருக்காரு.
4: சரி, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பாடலை நான் விரும்பி கேட்டேன். நாளைக்கு 4 மணிக்கு வரப்பிரசாதமா உங்களுக்கு வந்து அமைய போகுது எல்லாமே யுவன் சங்கர் ராஜா பாடல்கள். 1 மணி நேரத்துக்கு
3: அங்கேயோ அவருடைய பாடல்களை கேட்க மறந்து. இது உங்கள் ஒளி 9-6 கேட்டாலே
4: பரவசம்.

0: நவீன், நம்ம ஒன்னு நேர்களுக்கு சொல்லி ஆகணும். பாடல்களை விரும்பி கேட்கலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நேர்கள் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்னா, இப்பல இருந்து அனுப்பாதீங்க நீங்க. ஏன்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான பாடல்கள் எல்லாம் வந்துடுச்சு.
1: ஆமா, நமக்கு போதிய பாடல்கள் வந்துடுச்சு. அதனால மறுபடியும் அடுத்த வாரம் முயற்சி செய்யுங்க.
2: உங்களுக்கு தெரியுமா
1: சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கத்தில் எப்போதுமே இரவு ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்று என்ன தேதி, இந்த தேதியில இந்த தினத்துல என்னென்ன கொண்டாடுறாங்க உலகத்தில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரஃபி சொல்லுங்க, இன்றைக்கு அக்டோபர் 2 என்ன கொண்டாடுறாங்க?
0: இந்த அக்டோபர் மாதமே இசைக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து சிடி பிளேயர் டே, இசையை சம்பந்தப்படுத்தின இன்னொரு நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு வந்து கிட்ஸ் மியூசிக் டே. இன்னைக்கு வந்து பிள்ளைகள் கொண்டாட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரை
1: பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ்
0: டே. ஆமா, ஆக கிட்ஸ் மியூசிக் டேயும் வந்து இன்னைக்கு அனுசரிக்கப்படுது
1: அளவுல.
0: ஆமா,
1: அதற்கு பிறகு வேர்ல்ட் ஸ்மைல் டே, புன்னகை தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அன்றாடமுமே நம்ம அனுசரிச்சா நல்லா இருக்கும் கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புன்னகை அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம பார்த்த உடனே நம்மளும் பதிலுக்கு புன்னகை பூப்போம். ரஃபி, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் முறைச்சி உருன்னு இருந்தாங்கன்னா, இல்ல வேணாம் வந்து பேச வேணாம் அப்படி அணுக வேணாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நீங்க கொஞ்சம் புன்னகை புரிஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க.
0: வேர்ல்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் டே. சிங்கப்பூர்ல வந்து ஃபார்ம் இருக்கு,
1: இருக்கு
0: 1-2 லிம்சுக்காங் வட்டாரத்துல இருந்தது, பொங்கல் வட்டாரத்துல முன்பெல்லாம் இருந்தது, ஆனா இப்ப வந்து தொடர்ந்து இருக்குதா என பலவற்றை மூட போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேர்ல்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் டே அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. என்ன கோழி பண்ணையில என்னென்ன இருக்கும் அதெல்லாம்,
1: பண்ணைகள் இருந்தாலுமே சிங்கப்பூர்ல எல்லாமே நகரப்புறம் ஆயிட்டு, அர்பன் ஆயிட்டு, அதனால நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, இப்ப ரொம்ப மாறிட்டு நினைக்கிறேன்.
0: நவீன பண்ணையாவும் ஆகுது எல்லாமே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள்
1: இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அஹிம்சை தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளும் கூட, அதனாலதான் இதை கொண்டாடுறாங்களோ எனக்கு தெரியல.
0: நிச்சயமா
1: அதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஏன்னா இந்தியாவும் கொண்டாடுறது இந்த நாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் இருக்கும்.
1: எப்போதுமே நம்ம வன்முறையை பயன்படுத்தக்கூடாது, எப்போதுமே நம்ம பேசி தீர்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம கண்டிப்பா பேசி தீர்க்கலாம். அதற்கான முடிவுகளை நம்ம ஒன்று கூடி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமா, அன்போட நீங்க வந்து எப்போதுமே அணுகணும், அணுகுனா எல்லாம் சிறப்பா இருக்கும்.
3: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
4: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: GED ஏகோன் and engineering. அறியுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
7: Wow! என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
8: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
7: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
8: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
9: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
1: இசை ஞானி இளையராஜோட இசையில 3 பாடல்கள், முத்தான பாடல்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல்கள் அப்படி நம்ம சொல்லலாம்.
0: 70களின் இறுதியில் வந்த வா பொன்மையிலே பூந்தள்ளீர் படத்தில் இடம்பெற்றது. SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. அதனை அடுத்து இன்னொரு பாடல், சங்கீத மேகம்.
1: ஆமா, இந்த பாடல விக்னேஷ் மலிசல், இந்த பாடல விக்னேஸ்வரி மலேசியால இருந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. நேத்து அவங்க இந்த பாடல கேட்டாங்க ரஃபி.
0: ஆமா,
1: ஆனா ஒளிபரப்ப வாய்ப்பு கிடைக்கல, அதனால கேப்போம்.
0: ஆமா,
10: ஹாய் ரஃபி, எனக்கு SP பாலாவோட பாட்டு வந்து சங்கீதே மீகம், அந்த பாட்டு போடுறீங்களா? நான் இது வந்து உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். இந்த பாட்டு உங்களுக்காக.
0: நன்றி நன்றி.
10: நான் எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் அவர் சொல்லியிருக்காருல, அது உங்களுக்கும். ஒளிப்பதிச்சாரு, இப்போ நிறைய விஷயம் மேற்கொண்டு போறீங்களே, சோ அதனால உங்களோட உங்களுக்கு கடவுளோட பிளெஸிங் என்னைக்குமே இருக்கணும்.
0: தேங்க் யூ.
1: உங்கள் மாலைய சூட்டி இருக்காங்க.
0: ஆனா 2 வரி தானே பாடுனாங்க, அவங்களும் பாடி இருக்கலாம் நம்ம விஜய மாதிரி.
1: உண்மைதான்.
0: ரொம்ப நன்றி விக்னேஷ், உங்களுடைய அந்த பாடலுக்கு, உங்களுடைய அந்த எண்ணம் நல்ல ஒரு எண்ணம், எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாடல் விரும்பி கேட்கறத. அடுத்து ஜெயம் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நவீன்
11: பேசுறேன். நான் வந்து விரும்பி கேட்கும் பாடல் வந்து பொதுவாக எம் மனசு தக வணக்கம். ஏன் அந்த பாட்டு நான் விரும்பி கேட்கறேன்னா, முகவரப்பி உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க வேலையில வந்து பல ஆண்டு காலமா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா நேற்று வந்து நீங்க முதல் முறையா நீங்க வந்து செய்தி படப்பின் பிரிவுக்கு போய் செய்தி வாசிருந்தீங்க. அது மேலும் மேலும் அது உங்களுக்கு வெற்றியை தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வெற்றி வந்து வரணும். இந்த பாட்டை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அண்ணனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய் அப்படி
0: சொல்றாரு. ரெண்டு பேரும் என்ன டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. விக்னேஷ் பேசினதை நான் கேட்டேன், இவங்க பேசினதை நான் ஜெயம் பேசினதை நான் முதல்ல கேட்கல. அதனால ரெண்டு பேருக்குமே நன்றி. பாடல்களை கேட்போம்.
1: ஆக ஒட்டுமொத்தத்துல அடுத்த மூன்று பாடல்களுமே ரஃபிக்கு சமர்ப்பணம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: மூன்று எண்பதுகள்ல வந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டோம் இளையராஜாவோட இசையில.
1: இப்ப கடைசி பாடல்கள் நம்ம வந்திருக்கோம், அதாவது இந்த அங்கத்தின் நிறைவு பாடல்கள் நம்ம வந்திருக்கோம். அழகிய தமிழ் மகன் விஜய் நடித்த, நம்மளுடைய சிஎம் விஜய் நடித்த திரைப்படம் இது. இரட்டை வேடங்களை இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வலைய பத்தி தவிலே தவிலே, இந்த பாடல் பத்தி நான் சொல்லி ஆகணும் ரஃபி. ஒரு முறை வந்து இப்ப மலரும் நினைவுகளா இந்த பாடல் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இந்த திரைப்படத்தை நான் சினிமாலே போய் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு.
0: சரி,
1: அந்த நேரத்துலதான் முதல் முறையா விஜய் ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறத நான் பார்த்தேன்.
0: ஆமா, அது உண்மையிலேயே அவர் செய்யறது எல்லாமே வந்து ஆத்திரப்படுத்துச்சு நம்மள.
1: ஆமா ஆமா ஆமா, அந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடித்து இருந்துச்சு அந்த படத்தை அந்த நேரத்துல பார்க்கும்போது. குறிப்பாக இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அந்த நடனமா இருக்கட்டும், ஸ்ரேயாவா இருக்கட்டும், இந்த பாடல இசை கூட திருவையார் கச்சேரி அப்படின்னு சொல்லும் போது பல ராகங்களை கொண்டு வருவாரு நம்ம ஏ ஆர் ரஹ்மான். கச்சேரி மாதிரி இருக்கும், அதுதான் அவருடைய திறனை அடங்கியிருக்கு
0: அப்படின்னு. அதோட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லனா விஜய் வந்தார்ல அந்த திரைப்படத்துல, அவர் வந்து மக்கள் வெறுக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாருன்னா உண்மையிலேயே அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னு.
1: நிச்சயமா. சரி, யார் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கா?
2: வணக்கம் சார், என் பேர் கவியரசு.
1: சொல்லுங்க கவியரசு.
2: அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து வலைய பற்றி தவிதை அந்த சாங் ப்ளே பண்ண முடியுமா?
1: நிச்சயமா, உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த அங்கத்தின் நிறைவு பாடலும் இதுதான்.

0: ஒலி 9:08 சினிமா சினிமா
1: நடிகர் தனுஷின் ஓம் என்ன சொல்றாரு நவீன், இந்த பாட்டோட கொஞ்சம் வரிகளை சொல்லுங்க. சாய் அபியங்கர் என்ன இசையமைச்சிருக்கிறாரு?
2: ஆராயாதீங்க, அனுபவிங்க, அதுதான் என்னால சொல்ல முடியும்.
1: சரி, அதாவது நம்ம ஆடணும் இந்த பாட்டுக்கு, ஆனா ஆராய கூடாது.
2: சரி, இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு தகவலை எடுத்து வச்சிருக்கீங்க.
1: ஆமா, சொல்லுங்க. அமரன் படத்தை வந்து இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி அடுத்து தனுஷை வைத்து இயக்குற படம் தான் இந்த படம் ஓம்.
2: ஓம்
1: இதுல வந்து மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. எப்ப வரதா சொல்லியிருந்தாங்க?
2: ஆரம்ப கட்டத்துல அக்டோபர் மாதம் 16 வெளிவரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா,
2: ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்ப தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான்
1: நினைக்கிறேன். ஆமா, ஏன் தள்ளி வச்சிருக்காங்க? ஏன்னா ஜெயிலரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த மாசம்.
2: ஓ, பயந்துட்டாரா? இல்ல
1: வாய்ப்பு இல்ல.
2: மரியாதை,
1: அதாவது மரியாதைங்கிறத விட ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது ஒரு படம் அப்படியே அமைஞ்சிரும்.
2: ஆமா ஆமா,
1: இல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு படத்தை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க, ஒரு படத்தை பத்தி குறைவா பேசுவாங்க.
2: கவனம் கொஞ்சம் சிதறும்.
1: ஆமா, ஒரு படம் எப்போதுமே அப்படிதான், பெரிய படங்கள் ரெண்டையும் வந்து ஒன்னா வெளியிட மாட்டாங்க. அதனாலதான் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த மாசம் தள்ளி வைக்க போறதா ஒரு பேச்சு வந்திருக்கு.
2: ஒரு தேதி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: 20 நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஓ சரி, எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்குமே தள்ளி வைக்க போறாங்க அப்படின்னு எனக்கு செய்தி தெரியும். இப்ப வந்து நவம்பர் மாதம் 20 இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம்.
1: அப்படி வரலன்னா என்ன பிடிக்காதீங்க, அவங்க சொன்ன தேதி இதுதான்.
3: திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
4: இரவினில் ஆட்டம், இணையில்லா கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம், இணையில்லா கொண்டாட்டம்.
2: ஒலியில இவ்வாரம் முழுவதுமே நம்ம நடிகை மீனாவுடைய பாடல்களை கேட்டோம். இவ்வார கலைஞர் அங்கத்துல
1: 1982 குழந்தை நட்சத்திரமா அவங்க நடிக்க வந்துட்டாங்க. என்னென்ன படத்துல நடிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் பாப்போமா? நெஞ்சங்கள், எங்கேயோ கேட்ட குரல், பார்வையின் மறுபக்கம், தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், சுமங்கலி,
2: திருப்பம், அன்புள்ள ரஜினிகாந்த், பன்னீர் நதிகள், உயிரே உனக்காக, லக்ஷ்மி வந்தாச்சு, இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 10 படங்களை குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க.
1: ஆமா, அதுல வந்து யாத்கர் என்ற ஒரு ஹிந்தி படத்துல நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சிறுபுரம் மோனகாடு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை நடிச்சிருக்காங்க.
2: ஆமா, பிற மொழிகளும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், 1990 பிறகு அவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கதாநாயகியா.
1: அவங்களுடைய பாடல் ஒன்று நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த வார கலைஞர் என்பதால நிறைவா நம்ம தான் அந்த பாடலை வெளியேற்ற போறோம். அவங்களுக்கு ரிதம் படத்துல இருந்து சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல்.
2: இந்த பாடல் கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாது. இந்த பாடல் காட்சியில ரஃபி, மீனா பிரதானமாக இருப்பாங்க.
1: ஏன்னா ரெண்டு நாயகிகள் இருப்பாங்க படத்துல, ஜோதிகா, மீனா. இந்த பாடல் வந்து இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாடல்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: நவீன், ஒரு மனிதன் இறந்தும் வாழ்கிறார்னா எப்படி, எந்த சந்தர்ப்பத்துல அப்படி நம்ம சொல்லுவோம்?
1: ஏதாச்சும் அவங்க தானம் வழங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்க, நல்லது செஞ்சிருப்பாங்க.
0: ஆமா, இவரும் நல்லது செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு.
1: சரி,
0: உண்மையிலேயே படிக்கும் போது எனக்கு நெஞ்ச தொடர ஒரு விஷயமா அது இருந்தது. அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த 24 வயது மொய் தாய் சேரிட்டி மேட்ச்ல கலந்து கொண்ட இவருடைய பேர் வந்து ஆங் டெக் அண்ட் டேமியன். ஆமா, அவர் வந்து இன்னைக்கு நம்மிடையே இல்லை, ஆனாலும் 4 உயிர்களை அவர் காப்பாத்தி இருக்கிறார்.
1: அவருடைய உறுப்புகளை அவர் தானம் வழங்கியிருக்காரு.
0: ஆமா, அந்த உறுப்பு தானம் தான் அவரை இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு மக்களிடையே. ஒரு சமயம் அந்த குடும்பத்தார் வந்து அவரை மறக்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த 4 பேரு அவரை ஞாபகப்படுத்துவாங்கன்னு தான் எனக்கு
1: தோணுது. எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்காது ரஃபி,
0: நான்
1: இறந்த பிறகும் என்னுடைய உறுப்புகளை யாராச்சும் பயன்படுத்த முடிஞ்சா அங்க பயன்படுத்தணும், நான் தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தர் தெரியும் ரஃபி, அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை ஆராய்ச்சிக்கு வந்து
0: அனுப்பியிருந்தாரு. ஆமா, எனக்கும் ஒருத்தர் தெரியும். இங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய உடம்பை திருப்பி கொடுத்துருக்காங்க.
1: 5 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஆண்டு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப நீள ஒரு காலகட்டம்.
0: ஆமா, நான் கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 3-4 வருஷம் முடிஞ்சு அவங்க சொன்னாங்களா 5வது ஆண்டு நம்ம கொடுத்துருவோம், ஏன்னா அவரை வைத்து நாங்க ஆராய்ச்சிகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இப்படியும் இருக்கிறாங்க, உடல் உறுப்புகளை தானம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க.
1: ஆமா.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அழையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
6: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: வெள்ளிக்கிழமை முடிந்து சனிக்கிழமைக்கு நம்ம காலடியை எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி.
1: இந்த 3ஆம் தேதி அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வார இறுதியில நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே.
0: வார இறுதி வந்தாச்சு.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
0: ஏன் சொல்றீங்க?
1: அது ஒரு பக்கம் இருக்க, அண்டை வீட்டுக்கார் அமைவதெல்லாம், நல்லவராக அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
0: அதுவும் இறைவன் வரம் தான்.
1: ஆமா, நிச்சயமா. வீட்டுல வந்து ஹெல்பர்ஸ் சொல்றோம் இல்லையா, உதவியாளர்கள், அவங்க அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் தான். இப்ப
0: எல்லாமே இறைவன் தந்த வரம் தான். அதுல ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்னது ரஃபி, அண்டை வீட்டுக்காரர்கள். ஏன்னா நம்மளால அதை நிர்ணயிக்க முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம பெற்றோர் தேர்ந்தெடுக்க முடியுமா?
1: முடியாது.
0: அதே மாதிரி நம்ம வாங்கலாம், இந்த வீட்டை நம்ம வாங்குறோம்னா நம்ம பாத்துக்கலாம், சுத்தி முத்தி நம்ம பாத்துக்கிட்டோம்னா, சரி ஓ இந்த இடத்துல இவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம யூகிக்கலாம்.
1: ஆமா.
0: ஆனா அதை சார்ந்தே நம்ம அந்த வீடை வாங்க முடியாது. வாங்கிய பிறகு, குடி போன பிறகு, அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும், ஓ நம்ம அண்டை வீட்டுக்காரன் இப்படி அப்படி சர்ச்சை இருக்கு இல்ல அப்படின்னு நமக்கு தெரிய வரும்.
1: உங்களுக்கு தெரியுமா, வீட்டை வாங்குறவங்க 2.5 அறையா 3 அறையான்னு பார்த்து வாங்குறத விட, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து வாங்கினா சிறப்பாக இருக்கும். இல்லாட்டினா வாழ்க்கை நரகமாயிடும்ல.
0: உண்மைதான், உண்மைதான் ரஃபி. ஆக அப்படிப்பட்ட நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரர்களை பத்தி தான் நம்ம பேச போறோம் அடுத்த 1 மணி நேரத்துக்கு. காதல் பாடல்களை கேட்டு கொண்டிருக்கும் அதே வேளையில.
1: ஆமா, எப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்பதை வந்து இங்க பட்டியல போட்டு வச்சிருக்கிறோம், உங்ககிட்ட சொல்றோம். தொடர்ந்து நீங்க ஒளி 9:08
0: பரவசம்
2: லவ் முடிச்சாட்டாயிருச்சு.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ஸ்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: அண்டை வீட்டுக்காரர்கள் அமைவதெல்லாம் கடவுள் தண்ட வரம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்ம ரஃபி சொல்லிட்டாரு, அது உண்மைதான். ஆனா எப்படிப்பட்ட அண்டை வீட்டுக்காரர்கள்லாம் நமக்கு அமையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
1: முதல்ல வந்து அவங்க வகைப்படுத்தி இருக்கிறது த கேப்போ ஆன்டி அங்கிள்,
0: அது உண்மைதான் ரஃபி. சரி, என்ன சொல்லியிருக்காங்க?
1: அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிளாக்ல இருக்கிற எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க.
0: ஆமா ஆமா,
1: சரியா? ஒரு ஒரு வீட்டு கதையா எப்படி நலம் விசாரிக்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. ஏய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த ஹவ் ஆர் யூலே பாதி கதை வந்து உள்ள வந்துடும். நீங்க நல்லா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா எப்படி நல்லா இருக்கான், என்ன வேலை செய்யறான் அப்படின்லாம் கேட்பாங்க.
0: எல்லாமே உளவுத்துறை தான்,
1: உளவுத்துறை. ஆக இந்த கேப்போ அங்கிள் ஆண்டி ஒவ்வொரு பிளாக்லயும் சிங்கப்பூர்ல யாராவது ஒரு குடும்பத்திலேருந்து இருந்து வருவாங்க.
0: ஒரு பிளாக்ல அப்படின்னு சொல்லாதீங்க ரஃபி, ஒவ்வொரு மாடியில ஒருத்தர் இருப்பாங்க நினைக்கிற, இது உண்மை. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்கணுமே, ஒரு கேப்போ ஆண்டி இன்னொரு கேப்போ ஆண்டி கிட்ட பேசுவாங்க.
1: ஆமா,
0: அந்த ஒரே ஒரு அப்பாது இந்த லிப்ட்ல அவங்க போவாங்க, மின் தூக்கில போவாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரே ஒரு நிமிட அந்த உரையாடலே மொத்த கதையும் வெளிவந்துடும். நடந்து போனாங்க, இப்ப காண போயிட்டாங்க, யார் வந்து இருக்காங்களா, குடி போயிட்டாங்களா அப்படின்னு பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு ரஃபி. அன்னைக்கு எனக்கு என்னுடைய வீட்டுல வந்து நம்ம புதுப்பிப்பு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல யாருமே இல்லை, நான் வந்து சும்மா வந்து வந்து போவேன், சும்மா பாக்குறதுக்கு எல்லாமே வேலை சரியா நடக்குதா இல்லைன்னு. ஒரு தலை வந்து எட்டி பாக்குது உள்ள, யார் இது, கொஞ்சம் வயசானவங்க,
1: இது ட்ரெஸ்பாசிங் உள்ள வர்றது.
0: இல்ல, அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, யார் வந்து எப்படா இந்த கதவு திறப்பாங்க நான் வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும் வேலை நடக்குதுதான், ஆனா யாருமே இல்லையா போக முடியாதுல்ல.
1: ஆமா,
0: நான் இருக்கிற நேரமா பார்த்து வந்துட்டு, ஓ ஓ யா ஹோமா, ஓ இல்ல இல்ல, நான் வந்து பாக்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து என்னுடைய அண்டை
1: வீட்டுக்காரர்கள்தான்,
0: அதாவது கொஞ்சம்
1: தூரமா இருக்காங்க, தள்ளி இருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல, அவங்களும் கொஞ்சம் புதுசா தான் வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. அங்க அவங்கள பார்த்தது இல்ல. ஓ, நானும் தான் இங்கதான் தங்கியிருக்கேன், இல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா வேலை நடந்துகிட்டே இருக்கேன், என்ன பண்றீங்கன்னு சொல்ல பாக்கதான்
1: பாக்கதான். சரி,
0: பாத்துட்டீங்கல்ல, ரொம்ப நன்றி சொல்லிட்டேன்.
1: கருப்பாம்பூச்சி மாதிரி உள்ள வருவாங்க, உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அப்ப அது அந்த கேப்போ அங்கிள் ஆண்டியோட இன்னொரு வேலை என்னன்னா, உங்க வீடு வந்து சாலைக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா திடீர்னு வந்து இந்த பிரேக் போடுற சத்தம் எல்லாம் கேட்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஹார்ன் அடிக்க சத்தம் கேட்கும், அல்லது கீழே ஒரு விபத்து நடந்திருக்கும். உடனே எட்டி பார்த்துட்டு என்ன நடந்ததுங்கறத கீழே போய் கண்டுபிடிச்சிருந்து மேல சொல்றதும் இவங்கதான்.
0: இவங்களை விட ஒரு வேகமான ஒரு உளவுத்துறை இல்லவே இல்லை ரஃபி.

0: கிங் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ராத்திரி 7 மணி 8 மணின்னு கூட பார்க்க மாட்டாங்க, ட்ரில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் செய்யறாங்க இந்த
1: உண்மை உண்மை உண்மை அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப ட்ரில்லிங்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சொந்தமா அவங்க செஞ்சிருப்பாங்க, அதனால கொஞ்சம் சத்தமா இருக்கலாம். ஒரு சில வீடியோகிராஃபி எந்நேரமோ புதுப்பிப்பு பணியிலே இருக்கும்.
0: ஆமா,
1: இப்ப வந்திருப்பாங்க, திடீர்னு கைமாற்றம் செய்யப்பட்டிருக்கோம், மறுபடியும் ஒரு ஹேக்கிங் பண்ணிருப்பாங்க, இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து ஓ இந்த அறையை வந்து நான் புதுப்பிப்பு பண்றேன், ஓ டாய்லெட் புதுப்பு பண்றேன்.
0: இது வந்து 1 மாசம் 2 மாசம் நடக்கும்.
1: இல்ல இல்ல ரஃபி, அதாவது இடைவெளி அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை ஆச்சும் இந்த மாதிரி விளையாடு.
0: அதுதான் சார்,
1: அதே யூனிட்ல
0: இப்ப 1 மாசம் 2 மாசம் முடிஞ்சிருச்சா, ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் 1 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு ரெனோவேஷன் வரும்.
1: அதுதான்,
0: அதாவது ஒரு மாசம் தான் இடைவெளி, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெனோவேஷன்.
1: என்னதான் பண்றாங்களே, மாளிகை கட்டுறாங்க தெரியல.
0: இவங்களுக்கு எங்க பணம் வந்து மரத்துல காய்க்குதோ
1: தெரியல ரஃபி. சில பேர் வந்து அந்த வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் புதுசா அவங்க
0: செய்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல.
1: இருக்கலாம் இருக்கலாம்.
0: அப்படிப்பட்ட நெய்பர்ஸ் இருந்தாங்கன்னா, அண்டை வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தொல்லைதான். ஏன்னா எந்நேரமும் சத்தம், அதுவும் குழந்தையோட வச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா வீட்டுல குழந்தை தூங்குற நேரம்லாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
1: சத்தம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சில நல்ல அண்டை வீட்டுக்காரர்களும் இருப்பாங்க ரஃபி,
0: இருப்பாங்க தங்கமானவங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்களை பத்தி அடுத்து நான் பேச போறேன். யார் அந்த தங்கமான பிறவிகள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்.
1: தங்கமான அப்படின்னு சொல்றதை விட தங்க காப்பு அணிந்தவர்கள் தான் நம்ம சொல்லணும்.

0: இந்த கேப்போ ஆண்டி கேப்போ அங்கிள பத்தி நம்ம பேசிட்டோம். என் நேரமோ புதுப்பு பணியிலே மூழ்கி இருக்கும் ஒரு சில வீடுகளை பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப தங்கமான அண்டி வீட்டுக்காரர்களை பத்தி பேச போறோம். நான் வந்து தங்க காப்பு அணிந்த அண்டி வீட்டுக்காரர் பத்தி சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னா சமையல்.
1: அவங்களுக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு.
0: என்ன பாட்டா இருக்கும்? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அதுவா?
1: அந்த பாட்டு தான். ஏன்னா என் நேரமும் அவங்க ஒரு நல்லது செய்துகிட்டே இருப்பாங்க. உங்க வீட்டுல அன்னைக்கு சமைச்சிருக்க மாட்டீங்க, கதவு தட்டி அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும்.
0: தெய்வம்னு மட்டும் சொல்லாதீங்க ரஃபி, ஏன்னா என்னுடைய அண்ணி வீட்டுக்காரர் ஒரு தெய்வம் தான். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நான் டொனேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நன்கொடை. எதுக்கு தெரியுமா?
1: எதுக்கு?
0: பிளாக்கில ஒரு சிலை கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அவரோட நெருக்கமா இருக்கும். ஆனா சரி, நீங்க சொல்லுங்க முதல்ல.
1: அதாவது இவங்க வந்து சாப்பாடு சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல. சமைக்கிறது தான் இவங்களுக்கு பிடிச்சது. என் நேரம் பாத்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சமைக்கிறாங்களோ இல்லையோ, அண்டை வீட்டுக்காரவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும்.
0: அவங்க சந்தைக்கு போயிட்டு வந்து மீன் கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க, இறைச்சி அதிகமா வாங்குவாங்க, கொத்தமல்லியே கொஞ்சம் அதிகமா வாங்குவாங்க, இல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் நம்ம கொடுப்போம் பகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு கை மாறா இவங்களும் கண்டிப்பாச்சும் அவங்க செய்வாங்களே. எல்லா அண்டை வீட்டுக்காரர்களும் இப்படி அமையிறது கிடையாது ரஃபி. ஏன்னா சில பேர் வந்து அம்மா சமையல் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில அம்மா மார்கள் வந்து சமைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அம்மா கையில சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அம்மா இல்ல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனா நீங்க சமைச்சு கொடுக்கறது நீங்க அந்த உணர்வை தருது அப்படின்னு கேட்டிருக்கேன்.
1: உங்க வீட்டு தெய்வம் எப்படி உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க?
0: அதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தேவைப்படுமே ரஃபி பேசுறதுக்கு.
1: அப்ப அடுத்த முறை நம்ம சந்திப்போம். இன்னொரு அந்த தங்கமான உள்ளம் யாரு தெரியுமா? இன்விசிபிள் குவாயட் ஒன். அதாவது இவங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. இந்த வீட்டுல ஆள் இருக்காங்களா அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டு கேக்குற அளவுக்கு இருக்கும். வீடு இருட்டாவே கிடக்கும்.
0: அப்படின்னா இவங்க அண்டை வீட்டுக்காரர்கள் இல்ல, பூனைக்குட்டிகள்.
1: எஸ் பூனைக்குட்டிகள் தான் இவங்க. மர்மமா வந்துருப்பாங்க.
0: தடையமே கிடையாது எப்ப வராங்க எப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தொந்தரவு இருக்காது ரஃபி. நாம என்ன செஞ்சாலுமே அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு
1: தெரியாது.
0: ஆக இப்படிப்பட்டவர்களும் நல்லதுதான் ஒரு விதத்துல.
1: காலையில 5 மணிக்கு கிளம்பி போறவங்க இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அல்லது அது கூட வர்றதே இல்லை. வீட்டை எதுக்கடா வாங்கினாங்க இவங்க, எங்கடா போறாங்க, என்னதான் செய்யறாங்க அப்படின்னு இருக்கும்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: அதிகமான பதிவுகள், எல்லாமே அதிகமா.
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னிலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready-set-grow.
5: ஒளிவட்டம் தோன்றும்
6: காதல் பாடல்கள் உங்கள் இரவிலில் ஆட்டத்தில்.

0: அண்டை வீட்டுக்காரர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், நல்லதுக்கும் முக்கியமானவர்கள், கெட்டதுக்கும் முக்கியமானவர்களா இருக்கிறாங்க.
1: ஆமா,
0: ஆனா உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க பயணம் செய்யறதுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் உதவி செய்து,
1: என்னால கணக்கிட முடியாத அளவுக்கு அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு. இது சும்மா அவரை புகழ்ந்து சொல்றதுக்கு நான் சொல்ல, அவங்க குடும்பத்தையும் நான் சொல்றேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் குடி வந்தாங்க என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களா. நல்ல ஒரு குடும்பம், நமக்கு நல்ல ஒரு பிணைப்பு இருந்துச்சு.
0: இந்தியர்கள்
1: அதனாலே கொஞ்சம் ஒரு பிணைப்பு இருந்துச்சு. நம்மளோடய பேசணும். ஆனா அவர் செய்யற ஒவ்வொரு உதவியும் ரஃபி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு அண்டை வீட்டுக்காரர் நமக்கு இந்த அளவுக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு. இப்ப வரைக்கும் நான் இந்த உதவி அண்டை வீட்டுக்காரர் தான் செஞ்சேன் அப்படின்னு யாருக்கிட்டே நான் சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப வியந்து பார்ப்பாங்க, அதிர்ச்சி அடிவாங்க. அப்படி உண்மையாவா, யார் இது யார் அப்படின்னு. நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அவருக்கு ஒரு வாகனம் இருக்கு. வாகனத்தை அவர் வந்த புதுசுல அவருக்கு வாகனம் கிடையாது.
0: அவருக்கு வாங்கினாரா இல்ல உங்களுக்கு
1: வாங்கினார்? சட்டத்துல எனக்கு தான் வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல, உரிமை கொண்டாட முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அவரு எப்போதுமே அவரு வெளியே போகிறது கிடையாது. வேலை வீடு, வீடு வேலை அப்படின்னு இருக்கும் ஒருத்தர் தான் அவரு. அதனால வார இறுதிகளை அவரு பயன்படுத்துறது கிடையாது.
0: சரி,
1: லேச உங்களை மாதிரி தான் ரஃபி. இங்க இப்ப எங்கிட்ட போனோம்னா நடந்து போவாரு, அவருக்கு அது பிடிக்கும். எதுக்கு நான் வந்து அவருக்கு அந்த வாகனம் செலுத்தவே பிடிக்காது, பார்க்கிங் பிடிக்காது, பிடிக்காதான் வச்சுக்கோங்களேன். அதனால என்ன சொல்வாருன்னா, நவீன் நீங்களே பயன்படுத்திக்கங்க, தாராளமா பயன்படுத்திக்கங்க. ஒரு வேலை எனக்கு தேவைன்னா உங்ககிட்ட சொல்றேன். அதனாலே ஒரு சில வாரங்களை அவரை விட நான் தான் அதிகமா பயன்படுத்துறேன். எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கோ ரஃபி,
0: ரோட் டாக்ஸ் கட்டல, பெட்ரோல் கட்டிருக்கேன்.
1: ஆமா ஆமா, அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா நான் செய்வேன். நிறையவே கை கொடுத்தாரு. ஏன்னா இப்ப சென்ற ஆண்டுலாம் எனக்கு அந்த நேரத்துல வருமானம் வராத நேரத்துல எல்லாம் எனக்கு ரொம்பவே எனக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் அப்படி ஒருவேளை பெட்ரோல் போட்டு நான் அவருக்கு கொடுத்தாலுமே அந்த காசு எனக்கு திருப்பி கொடுத்துருவாரு ஒரு கட்டத்துல. இப்ப ரொம்ப விலை உயர்ந்துட்டு இப்ப அப்ப மறுக்கிறது இல்லை. ஆனா அப்படி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அம்மா எப்பாச்சும் வெளியூருக்கு போனாங்கன்னா அன்றாடமே வந்து செக் பண்ணுவாரு, சாப்பாடு இருக்கா, நான் சேர்த்து உங்களுக்காக நான் ஆர்டர் பண்ணிருக்கேன், வாங்கியிருக்கேன், சமைச்சிருக்கேன் ஏதாச்சும் சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாரு. இது இப்ப நான் சொல்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். இப்படின்னு நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். என்னுடைய நெஃப்யூ நீஸ் எல்லாருமே அவங்களோட வீடு பிளே கிரவுண்ட் மாதிரி ஆகிட்டாங்க.
0: சரி, நீங்க வந்து உங்களோட பிளாக் நம்பர், யூனிட் நம்பர் எல்லாம் கொடுத்துருங்க. உங்க பிளாக்ல உங்களோட அதே லெவல்ல நானும் அவர் வீட்டுக்கு பக்கத்தை குடி வர ஆசைப்படுறேன்.
1: தாராளமா வாங்க ரஃபி, தாராளமா வாங்க. ஏன்னா இது வந்து கடவுள் தந்த வரம் அப்படின்னு சொன்னது முற்றிலும் உண்மை
0: எனக்கு
1: பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப நண்பர்கள் கூட இந்த அளவுக்கு யாருமே உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க
0: உண்மையிலே.
1: ஏன், என்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களே இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்க
0: மாட்டாங்க.
1: காடி ஃப்ரீயா இருக்கா? கிடையாது. இது நான் யூஸ் பண்ணாம கிடையாது, முடியாது அப்படின்னு சொல்றேன். இந்த உலகத்துல அவரே வந்து இப்ப நான் வேலைக்கு வேலைக்கு புடப்படுற ராஃபி, இப்ப கிட்டத்தட்ட 8 மணிக்கு இப்ப 5 மணிக்கு நான் வீட்டை விடுறேன்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டுல இருந்தாருன்னா பார்த்தாருன்னா நம்ம வேலைக்கு போறீங்க, ஆமா
0: கார் எடுத்துட்டு போங்க,
1: எடுத்துட்டு போங்க, எங்கதான் இருக்கு, இல்ல வேணாம், இல்ல இல்ல எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கிட்டத்தட்ட அவர்கிட்ட கொடுப்பாரு. நானும் சில நேரத்தில்
0: இப்ப உங்ககிட்ட ஒரு சாவி இருக்கு, அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கு, அப்படிதானே?
1: ஆமா ரஃபி.
0: தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.
1: இதுக்காக தானே அண்ணன் கிட்டே கேட்டேன், அண்ணன் உங்ககிட்ட இப்ப புதுசா வாங்கினாரு, ஒரு கட்டத்துல புதுசா காடி வாங்கினாரு, அண்ணன் அந்த 2 சாவி இருக்கும், அதுல எனக்கு கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு பாதுகாப்பா இன்கேஸ் ஏதாச்சும்னா நானும் பயன்படுத்தலாம் அப்படின்னு.
0: சரி,
1: எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நானே வச்சுக்கிறேன்.
0: பாத்தீங்களா, இப்ப எனக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரர் இருந்தாங்க. நான் வசித்த பழைய இடத்துல,
1: சரி சரி,
0: செல்வி திரு மயில் வாகனம், மயில் வாகனம் செல்வி, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தங்கமானவங்க. பல வழிகள்ல எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களையும் நான் வந்து இந்த இடத்துல நினைவு கூறுறேன்.
1: நீங்க சொல்லிட்டீங்க, பேரே சொல்லிட்டீங்க, நானும் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். திரு சந்திரசேகரன் விஜயா, இவங்களுடைய குடும்பம் தான்.
0: சரி, இந்த மாதிரி அண்டை வீட்டுக்காரர் அமையறது உண்மையிலே வந்து இறைவன் கொடுத்த வரம் தான்.

0: விடைபெறும் நேரம் வந்து விட்டது. இந்த வார இறுதிய சந்தோஷமா கொண்டாடுங்க. நீங்க என்ன செய்யலான் இருக்கீங்க நவீன்?
1: நிறைய வேலை இருக்கு ரவி. வேலைன்னு சொல்லும் போது ஒரு கல்யாணம் இருக்கு, ஒரு சில ஒத்திகைகள் இருக்கு. ஏன்னா தீபாவளி வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால அந்த நிகழ்ச்சியை சார்ந்து ஒரு சில ஒத்திகைகள் இருக்கு. அது எல்லாமே என்னுடைய நேரம் போயிடும்னு நினைக்கிறேன்.
0: சரி, வார இறுதிய சந்தோஷமா கொண்டாடணும்.
1: நீங்க எப்படி நீச்சல் அடிச்சு உங்களுடைய நேரத்தை கழிக்க போறீங்களா?
0: நான் நம்மளுக்கு விடுப்பு தானே, நம்ம ரெண்டு பேருக்குமே விடுப்பு தானே இல்லையா?
1: இந்த வார இறுதி
0: எனக்கு வார இறுதியில வந்து செய்தி வாசிப்பு வரும். புது புது பணி இருக்கிறதுனால அதை செய்துட்டு, ஆனா அப்போ கொஞ்ச நேரம் இருக்கும் வெளியே போறதுக்கு வைக்கிறது. அதான், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எனவே சந்தோஷமா கொண்டாடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் திங்கட்கிழமை சந்திக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி,
1: நான் நவீன். இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்.
1: மறைந்து விடும் சோகங்கள்.
2: இது காதல் புரியுதுல்ல.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: பேரு ரித்திகா. 100 வருஷங்கள் கழிச்சு இப்போ அண்மையில வந்து ஒரு பூனை, புது வகையான பூனையை கண்டுபிடிச்சேன்.
5: ராதிகா, நீங்க எப்படி ராதிகா பூனை மாதிரி மென்மையா கியூட்டா சாஃப்ட்டா பேசிருக்கீங்க?
6: எனக்கு இவங்க பேசும்போது எல்லாரும் சொல்லி பாட்டு பாடுவாங்க, ஞாபகம் இருக்கா?
5: என்ன பாட்டு?
7: காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடு.
6: இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் ராதிகா அப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சுற்று வட்டாரம் சத்தமா இருக்கலாம், அல்லது மத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அமைதியா பேசணும்னு நினைச்சிருக்கலாம், தெரியல.
5: இருந்தாலும் ராதிகா வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜோதி ஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, வளர்மதி நீங்களும் சரியான பதில சொல்லிருக்கீங்க, உங்களுக்கும் பரிசு.
6: இருவருக்கும் பரிசு கிடைச்சிருச்சு. தகவல் என்னவென்றால், பொலிவியா இது வந்து தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்க ஒரு நாடு. அங்கே 100 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு புது வகை பூனை உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா?
5: ஆமா, இந்த உயிரினத்தின் பெயர் லெபர்டஸ் டில்காயோ. இந்த பூனை வகை ரொம்ப சின்னதா இருக்கும். சொல்லப்போனா இது வெறும் 46 சென்டிமீட்டர் நீளத்துல இருப்பதாகவும், 1.4 கிலோகிராம் எடையில இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
6: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தகவலை தெரிஞ்சுக்கலாம், பரிசையும் விளையலாம். ஒவ்வொரு நாளும் தவறாம கேளுங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்
5: விஜய்
6: சஜினி.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: Akong, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: சகித்தால் என்ன
4: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
5: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
6: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
7: ரவி, சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இணையதளத்துல பல மோசடிகள் நடந்து
8: கொண்டிருக்கின்றன. இதை தொலைச்சாங்க, அதை ஏமாத்தினாங்க, இப்படி வந்தாங்க, அதை சொன்னாங்க.
7: நம்ம மக்கள், சிங்கப்பூரர்கள் பலர் வந்து இந்த மோசடிகள்னாலயே வந்து பணத்தை நிறைய இழக்கிறாங்க.
8: இல்ல உண்மை சஜினி, இதனால என்ன ஆகுதுன்னா, தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் அனுப்பினாலும் அவங்கதான் அனுப்புறாங்களா, அவங்கதான் உண்மையில உங்ககிட்ட பேசுறாங்களான்னு ரெண்டு தடவை சரி பாக்கணும்.
7: அதை சொல்லுங்க. மோசடிக்காரர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை நாம தப்பி தவறி கிளிக் செய்து விட்டோம், தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து அதுவும் இந்த மாதிரி பரவும். இப்ப சமீபத்துல வந்து இந்த சிடிசி வவுச்சர்ஸ் எல்லாம் வேற இருக்கு இல்லையா, இந்த பற்றுச்சீட்டுகளுக்கு என்றே சமூக வலைதளங்கள்ல நிறைய மோசடி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. விளம்பரங்கள்
8: மோசடிக்காகவே வழங்கப்படுற சிறப்பு எண் இருக்கு இல்லையா, அந்த எண் அவங்க தொடர்பு கொள்ளலாம். அது ஒரு வழி.
7: 1799 என்பதுதான் இந்த சிறப்பு எண்.
8: அதுக்கப்புறம் இந்த ஸ்கேம் ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்கு சஜினி, அதை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொண்டீங்கன்னா உங்க கையெழுத்து தொலைபேசியில, அதன் வாயிலாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் முறியடிக்கிறதுக்காகவும்

0: டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
5: ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
6: 49 வயது நிரம்பிய ஒரு ஆடவர் சிங்கப்பூர்ல மோசடிக்கு ஆளாகி இருக்காரு ரவி.
7: என்னாச்சு?
6: அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, Facebook வாயிலாக ஒரு பெண்ணோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு இடையே வந்து கொஞ்சம் காதல் மலர்ற மாதிரி இருந்துச்சு. Facebookல இருந்து WhatsAppல அவங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கப்பூரர், ஆனா வெளிநாட்டுல நான் இப்ப வசிக்கிறேன், இங்க நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து அப்படியா, உன் கடையா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு.
7: நல்ல விஷயம் தானே.
6: அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கடைக்கு இப்ப நீங்க வந்து முதலீடு செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆதரவை இதன் வாயிலாக நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
7: இருங்க, இவரும் அதை நம்பி காச எடுத்து கொடுத்திருக்காரு.
6: ஆமா,
7: அதுக்கப்புறம் ஏமாந்துட்டாரு.
6: ஆமா, 80,000 வெள்ளிய அவங்க மோசடி செஞ்சிட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்ல, இந்த காசு அதாவது இந்த பணத்தை மீட்பதற்காக ஒரு வழக்கறிஞர நாடி போயிருக்காரு. அங்கேயும் ஏமாந்துட்டாரு, 10,000 வெள்ளிய இழந்துட்டாரு.
7: பாருங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கணம் யோசிக்க சொல்லுது. இன்னொரு கணம் இதுக்கு நாமளும் விதிவிலக்கல்ல, நமக்கு கூட இது நடக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. காரணம், சில பேர் சில நேரத்துல நாம எப்ப தனிமையில இருக்குமோ அல்லது அன்பை தேடுறோமோ அதை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க.
6: ஆமா,
7: தப்பு பண்றவங்க அவங்களா இருந்தாலும் அதன் விளைவுகள் நமக்கு வரும்போது மனசுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னா, இந்த பாருங்க, முன்பின் தெரியாதவங்க, நீங்க சந்திக்காதவங்க, நேர்ல பார்த்து பேசாதவங்க, அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் ஒரு கணம் 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க கண் முன்னால இருக்கிறவங்க அல்லது அதிகாரிகள் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்களை நீங்க விடவே கூடாது. நேரா போய் காவலர்கள்கிட்ட சொல்லணும்.
6: ஆமா, புகார் செய்யணும், இவங்களை கையும் கழுவுமா பிடிக்கணும்.

0: நிம்மதிகளின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: ஒரு

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
3: சாதர் வணக்கம். முதல்ல உங்களுக்கும் ஒளி குடும்பத்தில் இருக்க எல்லோருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வி ஆர் ஸ்டில் சில்ட்ரன் அட் ஹார்ட். அதுதான் சரி. என்னுடைய கம்பத்து வாழ்க்கை கதையை கொஞ்சம் கேட்கமாக சொல்கிறேன். பட்டாம்பூச்சியை பிடிச்சி அதை வாழில் ஒரு நூலை கட்டி அதை பறக்கும் போது அப்படியே இழுப்போம். அது ஒரு ஆசை. அடுத்தது மழை பெய்யும் போது ரெண்டு விஷயம் செய்வோம். அவங்கவுங்க அவங்க வீட்டிலேருந்து சவுக்காரத்தை கொண்டு வந்துடுவோம். மழையிலேயே குளிப்போம் காதர். அந்த சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு அந்த பாட்டெல்லாம் எங்களை பார்த்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக இன்னொன்று என்ன செய்வோம்னா, ஹந்தாம் போலா விளையாடுவோம். இந்த மழை தண்ணியில் அந்த பந்து, அந்த டென்னிஸ் பால் இருக்குல்ல, அதை வந்து நினைச்சி யார் அன்னைக்கு மாட்டுனாங்களோ அன்னைக்கு அவ்வளோ தான், அவங்கள போட்டு சுல்லுன்னு அடிப்போம் பாருங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு லீவே இருக்கும் காதர். ஏன்னா நான் ஒரே ஒரு சின்ன பிள்ளை தான் விளையாடுவேன், மற்றதெல்லாம் ஆம்பளை பசங்க. அதனால என்னை மட்டும் யாருமே அடிக்க மாட்டாங்க. வாட் அ லைஃப். ஆனால் காதர், கம்பத்து வாழ்க்கை சொல்லும்போது அதுவும் நம்மளாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தபோது உங்களை நான் இதில் கணக்கில் சேர்க்கலை. ஆனால் நாங்கள் விளையாடிய விளையாட்டு எங்கள் கம்பத்து கம்போங் புகிஸ் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு சந்தோஷமான நாட்கள், அந்த நாட்களை நினைவுபடுத்தியதற்கு ரொம்ப நன்றி காதர்.
0: சாந்தி, நீங்களும் வெளிப்படையா பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து
4: வணக்கம் காதர்.
0: வணக்கம் டீச்சர்.
4: என் பேர் கனிமொழி. நாங்க வந்து இந்தியால இருக்கும்போது சின்ன வயசுல எங்க அண்ணன் வந்து எங்க ஊர்ல வந்து மேடை நாடகம்லாம் நடக்கும்.
0: சரி.
4: இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அத பார்த்துட்டு எங்க அண்ணன் வீட்டுல வந்து என்ன பண்ணிடும், அதே மாதிரி மேடைலாம் போட்டு. அப்போ வந்து அண்ணனுக்கு டி ராஜேந்தர்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த நானும் முந்தன் உறவின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை வந்து அதே மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கோம். அப்போ எங்களையும் டான்ஸ் ஆட சொல்லும், நீங்களும் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுங்கன்னு. அப்போ நாங்கள் ஆடலைன்னா குச்சை எடுத்து அடிக்க வரோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து தரத்திட்டே போய் எங்கள் அண்ணனை அடிப்பாங்க. அதெல்லாம் இன்னுமே மறக்க முடியல. நாங்களாம் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம், நாங்கள் 9 பேர், அண்ணன் தங்கச்சி எல்லாரும். அப்ப இதெல்லாம் பேசிட்டு இருப்போம், எல்லாருமே சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருப்போம். இப்ப எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டோம். இருந்தாலும் அந்த பழைய ஞாபகம் எல்லாம் இன்னுமே எங்களுக்கு மனசுல இன்னும் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான்.
0: பாருங்க, நீங்க சொல்லும் போது எவ்வளவு நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களை பாருங்க, வெளியில போயிட்டு இதெல்லாம் செய்தீங்களா? இல்ல, எல்லாம் வந்து கைபேசியை பாத்துக்கிட்டு ஒவ்வொரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் சில பெற்றோர் வந்து அந்த மாதிரி கொடுக்கறதில்ல, அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கும் அவங்களுக்கு, அதை பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்களா? இப்போ இந்த போரிங்காக இருக்கும்போது நம்ம கைபேசியை பார்க்குறோம்ல, இந்த காலகட்டத்தில் போரிங்காக இருக்கும்போது நம்ம கைபேசியை பார்க்குறோம். ஆனால் அப்போ இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொழில்நுட்பம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்குமோ அந்த மாதிரியான வேலைகளை நம்ம ஈடுபடுவோம். நம்முடைய எதிர்காலம் அதை நோக்கி தான் இருக்குன்னு இந்த பாலர் மனோவியல் சொல்லுது. இன்னும் கொஞ்சத்தில் அந்த சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
0: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: டேங்கப்பா, இன்றைய தலைப்பு உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை பருவத்தை தட்டி எழுப்பிச்சுன்னு நினைக்கிறேன். பல நேர்கள் எனக்கு செய்திகள் குரல் பதிவு அனுப்பிட்டீங்க. நான் பேச போறேன் அந்த மாதிரி வகுப்புல ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கும் போது மாணவர்கள் பதில் சொல்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. பல நேர்களுடைய குரல் பதிவு நான் கேட்டிருந்தேன், நான் ஒளிபரப்ப முடியல. இருந்தாலும் உங்களுடைய செய்திகளுக்கும் குரல் பதிவுகளுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க சிறு பிள்ளையா இருக்கும் போது உங்க நேரத்தை கடக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுவீங்கன்னு கேட்டிருந்தேன். பல நேர்கள் சொல்லியிருந்தீங்க. இங்க பாலர் மனோவியல், இது வந்து ஒரு 28 ஆண்டுகளுக்கு இந்த ஆராய்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப குழந்தைகள் வந்து வெவ்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை போரிங்கா இருக்கு, எதுவுமே செய்ய தெரியலன்னா, அதை வெளியே போல வீட்டில் இருக்குன்னா, அவங்க வந்து கட்டங்களை எடுத்து இல்லை அந்த லெகோ பிளாக்ஸ்லாம் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க பிற்காலத்தில் பொறியாளர்களாக ஆகலாம், ஆர்கிடெக்ட்ஸ் ஆகலாம், மென்பொருள் உருவாக்கம் அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் செய்யலாம், அல்லது அவங்க வந்து ஏதாவது நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பிரிவில் குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க இந்த விளையாட்டு பொருட்களை எடுத்து அல்லது பொம்மைகளை எடுத்து உரையாட ஆரம்பிக்கிறாங்க, கதை சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க. அந்த மாதிரினா அவங்க வந்து அப்போவே வந்து கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மூளை வளர்ச்சி எதை நோக்கி போகலாம்னா, அவங்க ஒரு எழுத்தாளர் ஆகலாம், அல்லது அவங்க நடிகர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகலான்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, எதுவுமே செய்யாமல் அப்படி எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்களே, ஒரு 30 நிமிடம் அதே அப்படியே ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த செயலும் ஈடுபட மாட்டாங்க. ஐயோ, நம்ம குழந்தைக்கு என்னது, எதுவுமே சரியாக செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இவங்களாம் அப்சர்வர்ஸ். இவங்க எல்லாத்தையும் அப்படியே பார்வையிடுறாங்க, அவங்க எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் பிற்காலத்தில் என்னவாகலாம்னா, அவங்க வந்து ஆராய்ச்சியாளர்களாகலாம், மனோவியல் நிபுணர்களாகலாம், அல்லது அவங்க வந்து விஞ்ஞானிகள் கூட ஆகலான்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இறுதியாக, த மூவர்ஸ், ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு, பாஞ்சிக்கிட்டு, தாவிக்கிட்டு, அதாவது மரங்களை ஏறிக்கிட்டு, இல்லாத அடுக்கிக்கிட்டு, இந்த மாதிரி நவுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, இவர்களை மூவர்ஸ் என்று அழைக்கிறாங்க. இவர்கள் நிபுணர்கள் ஆகலாம், அல்லது இவங்க வந்து விளையாட்டில் ஈடுபடலாம், இந்த இமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்களே, அவசர சேவைகளை ஈடுபடலாம், அல்லது இவங்க வந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம், இவன் ஆர்கனைசர்ஸ் ஆகலான்னு இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 4 பிரிவுகளை ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி செயல்களை இப்போ செய்கிறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைப்பா, நீங்கள் சொன்னதுக்கும் நான் இப்போ செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அந்த குழந்தைக்கு எப்போதுமே நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும், அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும்.

0: டியூட், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: இன்றைய 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். வௌவால், தேன்குருவி, அதன் பிறகு தேனி, இந்த 3 என்ன வேலையை செய்யுதுன்னு கேட்டப்போ அந்த வேலை எங்கள் வார்த்தையை பிடிச்சி பல நேரங்கள் சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க.
3: வணக்கம் காதர். இந்த தேன்குருவி, அப்புறம் வந்து வௌவால், இதெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை, பூக்கள்ல மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு நான் நினைக்கிறேன்.
2: நினைக்க வேண்டாம், சரியான பதில் தான் பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. இந்த பாலினேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ பூக்கள்லேயே ஆண்கள் பூ, பெண்கள் பூ இருக்கு. ஆண்கள் பூவை வந்து ஆன்டன் அழைப்பாங்க, பெண்கள் பூவை வந்து ஸ்டிக்மான் அழைப்பாங்க. இந்த பூலனை ஒவ்வொரு பூலையும் நகர்த்தி செல்லணும். அதாவது ஒரு ஆண் பூலேருந்து பெண் பூக்கு நகர்த்தி சென்றால் தான் அதன் பிறகு தொடர்ச்சியாக செடிகள் வளர முடியும், புதிய விதைகளை உருவாக்க முடியும், பழங்களை உருவாக்க முடியும். ஒரு செடினால, ஒரு பூனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இந்த வேலையை தான் சில உயிரினங்கள் இயற்கையில் செய்து, அதில் அறியாமையில் செய்கிற 3 ஜீவராசிகள் தான் இந்த வௌவால், தேனி, தேன்குருவி. ஏன்னா அது உணவை தேடி போகுது. உணவை தேடி போகும்போது இந்த பாலினேஷன் நடக்குதுன்னு இந்த தகவல் சொல்லுது. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: சத்ரி ஏந்திருங்க, சத்ரி ஏந்திருங்க.
2: ரவி, எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தமே நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா, ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காடவள ஆட்டம் போடலாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி,
0: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புண்ணு.

0: அங்கத்தில்
1: சில மணிகள்.
0: நான் கொடுத்த குறிப்புகள், இந்த இடம் 1835 கட்டப்பட்டது, 1836 திறக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு பூங்கா இருக்கு, இது ஒரு தேசிய நினைவு சின்னம். இந்த இடத்துக்கு பக்கத்துல பிரணாகான் அருங்காட்சியகம் இருக்குன்னு இந்த எக்ஸ்ட்ராலாம் குறிப்பு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. சரியான பதில்களை பல நேர்கள் அனுப்பிட்டீங்க.
2: நீங்க சொன்ன ஜார்ஜ் அமெரிக்கன் சர்ச். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் காதர், நீங்க குறிப்பிடுற இடம் வந்து இந்த ஆர்மீனியன் சர்ச்னு நினைக்கிறேன்.
0: ஐஷா, ராஜசேகரன், ரோஸ்மேரி, நீங்க எல்லாருமே சரியான பதில அனுப்பி வச்சிட்டீங்க. நான் கொடுத்த குறிப்புகள், இந்த இடம் அதாவது ஆர்மீனியன் அப்போஸ்தோலிக் சர்ச் ஆஃப் சென்ட் கிரெகரி தி இல்லுமினேட்டர் இடத்தை குறிக்குது. இது ஒரு கிறிஸ்துவ தேவாலயம். இந்த இடத்தை ஜார்ஜ் ட்ரம்குல் கோல்மன் இவர் 1835 டிசைன் செய்து அதை கட்டியிருந்தாரு. நாளடைவில் இந்த சர்ச்சா இருந்து அதன் பிறகு இது ஒரு தேசிய நினைவு சின்னமா மாறிடுச்சு. ஏன்னா அது 1800 கட்டப்பட்ட ஒரு இடம்ல, இப்ப அது ஒரு மெமோரியல் பூங்காவா மாறிடுச்சு. அங்க வந்து அருங்காட்சியகம் இருக்கு. காலையில 10 மணிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த இடம் திறந்திருக்கும். இந்த இடத்தை நீங்க சுத்தி பார்க்கலாம், ரொம்ப அழகா நிம்மதியா இருக்கும்னு இந்த தகவல் சொல்லுது. போட்டியில பங்கெடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு போட்டியகம் இடம்பெறும். அதனை அடுத்து உங்களுக்காக சூடான சினிமா செய்திகளும் காத்திருக்குது, வேகமான பாடல்கள் காத்திருக்குது. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

உன் நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான்
1: சந்திக்கிறோம்.
2: எல்லாரும் கிட்ட வாங்க, வானொலி கிட்ட வாங்கன்னு சொல்றோம்.
0: ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். ஆமா, கட்டிப்பிடி வைத்தியம் பண்றதுக்கு அதற்கும் கிட்ட வாங்க. எல்லாரும் அன்பா அரமணிக்கலாம். ஆமா ஆமா, நிச்சயமா. அதற்கு முக்கியமான காரணம் ஏன் இந்த பாடல் அப்படின்னா, ரொம்ப நாள் நம்மளுடைய சிங்கப்பூர்ல இயங்கிக் கொண்டிருந்த ஸ்னோ சிட்டி இந்த ஒரு சுற்றுலா தளம் மூடிட்டாங்க. 20 வருஷத்துக்கும் மேல, நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஸ்னோ சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு சுற்றுலா தளம் இது இயங்கிக் கொண்டிருந்தது. வெளிநாட்டு பயணிகளா இருக்கட்டும், சிங்கப்பூர்களா இருக்கட்டும், இந்த அதாவது இந்த ஐஸ் ஸ்லைட் இருக்கு இல்லையா, அதுல சறுக்கி விளையாடுறது என்ன, அந்த பனி உருண்டைகளை எடுத்து அப்படி தூக்கி போட்டு விளையாடுறது என்ன, அதெல்லாம் ஒரு காலகட்டம்னு வைங்க.
2: மறக்க முடியாத நினைவுகள். என்ன காரணமா?
0: ஸ்னோ சிட்டியோட அறிவியல் கூடம் இருக்கு இல்லையா, சயின்ஸ் சென்டர், அதை எல்லாத்தையும் வந்து புதுப்பிக்க போறாங்க.
2: இது நல்ல ஒரு முயற்சி.
0: யாருக்கு தெரியும், புதியது ஒரு ஸ்னோ சிட்டி அமைச்சாலும் அமைக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம சின்ன வயது பருவ காலத்தை ஞாபகப்படுத்தும் ரொம்ப அன்பான அழகான ஒரு ஸ்னோ சிட்டி இப்போது இல்லை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
2: நேற்றோட அது வந்து மூடிட்டாங்க.
0: ஆமா ஆமா, இந்த அறிவு முன்பே வந்துருச்சு. ஏன்னா பல பேரு ஒரு தடவை போய் திரும்ப போகாம இருந்திருக்கலாம். திரும்ப கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நாங்க தரோம், பழைய காலத்து நினைவுகளை நீங்க வந்து போய் அனுபவிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க சொல்லிட்டாங்க, செப்டம்பருக்குள்ள நம்ம வந்து இதை மூட போறோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்களா, இதனால் வரைக்கும் நான் போனதே இல்ல. போலாம் போலான்னு நினைச்சு கடைசி வரைக்கும் போக முடியல. இருந்தாலும் பரவாயில்ல.
2: சரி, புதிதாக புதுப்பிக்கப்படும் போது எல்லாம் நம்ம டீ கடையில நேயர்களோட போறோம். போயிட்டு அங்க ஒரு டீ குடிக்கிறோம், அந்த குளிர்ல டீ குடிக்கிறோம்,
0: அந்த பனிக்கட்டி சறுக்கு விளையாட்டுல அப்படி தள்ளி விடுறோம் எல்லாரையும் ஓடுங்க அப்படின்னு.
2: அக்டோபர் மாதம் முதல் தேதி ஆகிட்டது, அக்டோபர்ல காலடி எடுத்து வச்சோம்.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் தினம் நாளைக்கு இன்றைக்கே எனக்கு கொண்டாடணும் போல இருக்கு.
2: ஆமா, சின்ன வயசுல நான் இவ்வளவு பாடுபடுத்திருக்கீங்க அப்பா அம்மா நினைச்சு பார்க்கும் போது
0: நான் எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கொண்டுட்டு வரீங்க பாத்தீங்களா,
2: அங்கதான் இருக்கோம். இதோ நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த டீ கடை
0: தொடங்கியாச்சு. வைப் விமலா,
2: ரௌரி பேபி நித்யா,
0: உங்களுக்காக நிகழ்ச்சி இரவு 8 மணி வரைக்கும் படைக்க விருக்கிறோம்.
2: வாழி பக்கமாகவே இருங்க.
0: வாங்க, சறுக்கு விளையாட்டு விளையாடி கொண்டே டீ குடிக்கலாம்.
2: வாவ்,
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
1: வாழ்க்கையில ஒரு உந்துதல் இல்லாம இருக்கா? வேகமாக போய்கொண்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்போ ரீசெட் பொத்தான அழுத்துங்க. அவ்வப்போது இந்த மாதிரி பழைய நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு முறையை நாம பின்பற்றி வரணுங்க. அடுத்து நான் வழங்கவிருக்கும் சில குறிப்புகளை நீங்க தனியாகவே சொந்தமாகவே நீங்க செய்ய வேண்டும். முதல் குறிப்பு இதுதாங்க. 30 நாட்களுக்கு எந்த ஒரு சர்க்கரையோ இனிப்பு நிறைந்த பானங்கள் உணவுகளை சாப்பிடாம இருங்க. இதனால உங்களுடைய தோல் சர்மம் நல்ல பளபளன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்து வரும் சவால்களை எதிர்நோக்கிறதுக்கு சக்தி கிடைக்குங்க. அடுத்ததாக அடுத்த 21 நாட்களுக்கு 3 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க சோர்வடையாம இருக்கணும்னா நிறைய தண்ணீர் குடிங்க. 3 லிட்டர் போதுமான அளவு. அதற்கு மேல நீங்க குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய தண்ணீர் குடிக்கிறதுனால உங்களுடைய செரிமான பிரச்சனைக்கும் நீங்க ஒரு நல்ல தீர்வை காண்பீங்க. உங்களுடைய வயிற்றுல தாங்க எல்லாமே இருக்கு. அதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கவனம், தூக்கம் இவை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது குறிப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, ஆனா உங்களால முடியும். 10 நாட்களுக்கு கைபேசிய தொடாம இருக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு அவசர தகவல்களோ அல்லது ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்றதா இருந்தா கைபேசியை பயன்படுத்துங்க. இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றத ஒரு 10 நாட்களுக்கு நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், உங்க மனசும் சாந்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது குறிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 3 மணி நேரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரங்களுக்கு நீங்க காணாம போயிருங்க. அதாவது யாரையும் தொடர்பு கொள்ளாதீங்க, யாரையும் சந்திக்காதீங்க, கைபேசி எடுக்காதீங்க. நீங்களே தனியாக முடிந்த அளவுக்கு ஒரு இயற்கை நிறைந்த ஒரு இடத்துக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு சென்று நீங்க தனியாகவே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் 3 மணி நேரம் காணாமல் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த குறிப்புகளை நீங்க சொந்தமாகவே தன்னந்தனியாக பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலை, அதாவது மீண்டும் சந்தோஷமாகவும், நீங்க எந்த திசை நோக்கி பயணிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிற மாதிரி இந்த குறிப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உதவுங்க. போங்க, ஒரு ரீசெட் பொத்தான அழுத்துங்க. 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
0: இன்றும்
5: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: நடக்கும்
5: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இன்றைக்கு ஆரோக்கிய குறிப்பில் அதிகமாக பேசப்படாத ஒன்று, அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். எலக்ட்ரோலைட்ஸ் என்பது மினரல்ஸ், அதாவது கனிமங்கள். இந்த கனிமங்கள் உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரோலைட்ஸ் உங்களுடைய தசைகளை மேம்படுத்தவும் உங்களுடைய உடல்லையும் உயிரணுக்கள்ல தண்ணீர் அளவை சமநிலையாக்குறதுக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் உதவுது. அது மட்டும் இல்லாம இதன் வழியாக உங்களுடைய உடலுக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், வைட்டமின் சி இவை எல்லாத்தையும் எலக்ட்ரோலைட்ஸ் உங்க உடலுக்கு தருது. ஆக இந்த எலக்ட்ரோலைட்ஸ் அளவை உங்களுடைய உடல்ல மேம்படுத்த நீங்க என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நான் லேசா ஒரு குறிப்பாக சொல்ல போறேன். வைட்டமின் சி உங்களுடைய உடலுக்கு வேணும்னா நெல்லிக்காயை அதிகமாக உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாப்பிடறதுக்கு கசக்கலாம், அதுல சில நேரத்துல தேன் கலந்து சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பழச்சாராக்கி அதை அருந்துவாங்க. இந்த வைட்டமின் சி உங்க உடல்ல இருந்து எடுக்கிறது என்ன தெரியுமாங்க? பொரித்த உணவுகள், குறிப்பாக பர்கர்ஸ். அடுத்ததாக உங்களுடைய உடல்ல கோலஜன் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா குடை மிளகாய் இவைகளை அதிகமா சேர்த்துக் கொள்ளுங்க. கோலஜனை டோனட்ஸ், இனிப்பான உணவுகள். அடுத்ததாக இரும்பு சத்து கொடுக்கிற உணவு பச்சை காய்கறிகள், குறிப்பாக ஸ்பினச் வகைகள். அதுவே இரும்பு சத்தை குறைக்கிற உணவுனா அது உருளைக்கிழங்கு சீவல்கள். அடுத்ததாக எலக்ட்ரோலைட்ஸ் வேணும்னா இளநீர் குடிங்க அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இளநீர் அருந்துறது உடலுக்கு நல்லதுதான், ஆனா சில பேரால அதிகமாக அருந்த முடியாது. எவ்வளவு உங்களுடைய உடலுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத உங்க மருத்துவரை நாடி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
1: பதில சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
2: உண்மையை தெரிஞ்சுக்க வானொலி பக்கமாக வாங்க. என்ன உயிரினம் இன்றைக்கு நித்யா
1: அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. நான் ஒரு காட்டு பூனை, அதுதான் முதல் குறிப்பு. ஆனா உங்க வீட்டு பூனை விட ரொம்ப சின்னதா இருப்பேன். என்னுடைய உடல் முழுக்க ஒரு லெப்பர்ட், சிறுத்தை பூனைக்கு புலிக்கு புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் என்னுடைய உடல்லையும் இருக்கும். அடிக்கடி நீங்க என்ன பொலிவியா பக்கமாக நீங்க பாக்கலாம், அந்த பக்கம் நீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா என்ன அதிகமா நீங்க பாக்கலாம். என்ன சமீபத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பூனை வகை இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களே
2: அப்படின்னு
1: கேட்டதுக்கு பல பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்க. அதுல முதல் நெய்யராக நம்ம மீனா சரியான பதில் சொல்லிருக்காங்க.
3: வணக்கம் நித்யா விமலா, நான் மீனா இப்பிலிருந்து அழைக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில், தில்காயு பூனை தற்சமயம் புதிய காட்டுப்பூனை இனம் ஒன்று பொலிவினியா மேக காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நன்றி.
1: என்பது சரியான பதில். தில்காயோ அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய முழு பெயர் விமலா லெப்பரஸ் தில்காயோ அப்படிங்கறதா.
2: பேர் லீனமா இருக்கான பாக்க உருவம்
1: பல பேருக்கு தெரியல, அதனால அறிவியலாளர்கள் இதுக்கு லெப்பரஸ் டில்காயோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பூனை குடும்பத்தின், அதாவது சிங்கம், புலி, லெப்பர்ட், அப்புறம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு பல பூனை வகைகள்ல இந்த லெப்பரஸ் டில்காயோ இப்போது அந்த குடும்பத்துல இப்போது நம்மளுடைய லெப்பரஸ் தில்காயோ சேர்ந்திருக்கு.
4: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம்.
0: சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கத்துல எப்போதுமே ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்று என்ன தேதி, இந்த தேதியில இந்த தினத்துல என்னென்ன கொண்டாடுறாங்க உலகத்துல அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரஃபி சொல்லுங்க, இன்றைக்கு அக்டோபர் 2 என்ன கொண்டாடுறாங்க?
2: இந்த அக்டோபர் மாதமே இசைக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து சிடி பிளேயர் டே, இசையை சம்பந்தப்படுத்தின இன்னொரு நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு வந்து கிட்ஸ் மியூசிக் டே, இன்னைக்கு வந்து பிள்ளைகள் கொண்டாட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் டே. ஆக கிட்ஸ் மியூசிக் டேயும் வந்து இன்னைக்கு அனுசரிக்கப்படுது
0: அளவுல.
2: ஆமா,
0: அதற்கு பிறகு வேர்ல்ட் ஸ்மைல் டே, புன்னகை தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அன்றாடமுமே நம்ம அனுசரிச்சா நல்லா இருக்கும் நினைக்க கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புன்னகை அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம பார்த்த உடனே நம்மளும் பதிலுக்கு புன்னகை பூப்போம். ரஃபி,
2: ஆமா,
0: ஒருத்தங்க வந்து கொஞ்சம் முறைச்சி உருன்னு இருந்தாங்கன்னா இல்ல வேணாம் வந்து பேச வேணாம் அப்படி அணுக வேணாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி நீங்க கொஞ்சம் புன்னகை புரிஞ்சு பாருங்களேன், கண்டிப்பா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க.
2: வேர்ல்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் டே, சிங்கப்பூர்ல வந்து ஃபார்ம் இருக்கு,
0: இருக்க பண்ணை கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன்.
2: இருக்கு, 1-2 லிம்சுக்காங் வட்டாரத்துல இருந்தது, பொங்கல் வட்டாரத்துல முன்பெல்லாம் இருந்தது, ஆனா இப்ப வந்து தொடர்ந்து இருக்குதா? ஏன்னா பலவற்றை மூட போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேர்ல்ட் ஃபார்ம் அனிமல்ஸ் டே அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. என்ன கோழி பண்ணையில என்னென்ன இருக்கும் அதெல்லாம்,
0: பண்ணைகள் இருந்தாலுமே சிங்கப்பூர்ல எல்லாமே நகரப்புறம் ஆயிட்டு, அர்பன் ஆயிட்டு, அதனால நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, இப்ப ரொம்ப மாறிட்டு நினைக்கிறேன்.
2: நவீன பண்ணையாவும் ஆகுது எல்லாமே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள்
0: இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், அஹிம்சை தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கு மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளும் கூட, அதனாலதான் இதை கொண்டாடுறாங்களோ எனக்கு தெரியல.
2: நிச்சயமா
0: அதான் இருக்கும் நினைக்கிறேன்,
2: ஏன்னா இந்தியாவும் கொண்டாடுறது இந்த நாள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: எப்போதுமே நம்ம வன்முறையை பயன்படுத்த கூடாது, எப்போதுமே நம்ம பேசி தீர்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே நம்ம கண்டிப்பா பேசி தீர்க்கலாம், அதற்கான முடிவுகளை நம்ம ஒன்று கூடி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்.
2: ஆமா, அன்போட நீங்க வந்து எப்போதுமே அணுகணும், அணுகுனா எல்லாம் சிறப்பா இருக்கும்.

0: டீயா போடு.
1: டீயாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இரவினில் கொண்டாட்டம்
2: நடிகர் தனுஷின் ஓம். என்ன சொல்றாரு நவீன், இந்த பாட்டோட கொஞ்சம் வரிகளை சொல்லுங்க. சாய் அபியங்கர் என்ன இசையமைச்சிருக்கிறாரு?
0: ஆராயாதீங்க அனுபவிங்க, அதுதான் என்னால சொல்ல முடியும். சரி,
2: அதாவது நம்ம ஆடணும் இந்த பாட்டுக்கு, ஆனா ஆராய கூடாது.
0: சரி, இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு தகவலை எடுத்து வச்சிருக்கீங்க.
2: ஆமா, சொல்லுங்க. அமரன் படத்தை வந்து இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி அடுத்து தனுஷை வைத்து இயக்குற படம் தான் இந்த படம் ஓம்.
0: ஓம்
2: இதுல வந்து மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. எப்ப வரதா சொல்லியிருந்தாங்க?
0: ஆரம்ப கட்டத்துல அக்டோபர் மாதம் 16 வெளிவரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
2: ஆமா,
0: ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இப்ப தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான்
2: நினைக்கிறேன். ஆமா, ஏன் தள்ளி வச்சிருக்காங்க? ஏன்னா ஜெயிலரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த மாசம்.
0: ஓ, பயந்துட்டாரா? இல்ல
2: இல்ல, வாய்ப்பு இல்ல.
0: மரியாதை,
2: அதாவது மரியாதைங்கிறத விட ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது ஒரு படம் அப்படியே அமைஞ்சிரும்.
0: ஆமா ஆமா,
2: இல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து ஒரு படத்தை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுவாங்க, ஒரு படத்தை பத்தி குறைவா பேசுவாங்க,
0: அவங்களுடைய கவனம் கொஞ்சம்
2: சிதறும். ஆமா, ஒரு படம் எப்போதுமே அப்படிதான், பெரிய படங்கள் ரெண்டையும் வந்து ஒன்னா வெளியிட மாட்டாங்க. அதனாலதான் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த மாசம் தள்ளி வைக்க போறதா ஒரு பேச்சு வந்திருக்கு.
0: ஒரு தேதி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா?
2: 20 நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓ சரி, எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்குமே தள்ளி வைக்க போறாங்க அப்படின்னு எனக்கு செய்தி தெரியும். இப்ப வந்து நவம்பர் மாதம் 20 இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம்.
2: அப்படி வரலன்னா என்ன பிடிக்காதீங்க, அவங்க சொன்ன தேதி இதுதான்.

0: கொண்டாட்டம். நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
2: நவீன், ஒரு மனிதன் இறந்தும் வாழ்கிறார்னா எப்படி, எந்த சந்தர்ப்பத்துல அப்படி நம்ம சொல்லுவோம்?
3: ஏதாச்சும் அவங்க தானம் வழங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்க, நல்லது செஞ்சிருப்பாங்க.
2: ஆமா, இவரும் நல்லது செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாரு.
3: சரி,
2: உண்மையிலேயே படிக்கும் போது எனக்கு நெஞ்ச தொடர ஒரு விஷயமா அது இருந்தது. அதாவது சிங்கப்பூரை சேர்ந்த 24 வயது மொய் தாய் சேரிட்டி மேட்ச்ல கலந்து கொண்ட இவருடைய பேர் வந்து ஆங் டெக் அண்ட் டேமியன். ஆமா, அவர் வந்து இன்னைக்கு நம்மிடையே இல்லை, ஆனாலும் 4 உயிர்களை அவர் காப்பாத்தி இருக்கிறார்.
3: அவருடைய உறுப்புகளை அவர் தானம் வழங்கியிருக்காரு.
2: ஆமா, அந்த உறுப்பு தானம் தான் அவரை இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு மக்களிடையே. ஒரு சமயம் அந்த குடும்பத்தார் வந்து அவரை மறக்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த 4 பேரு அவரை ஞாபகப்படுத்துவாங்கன்னு தான் எனக்கு தோணுது.
3: எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்காது ரஃபி, நான் இறந்த பிறகும் என்னுடைய உறுப்புகளை யாராச்சும் பயன்படுத்த முடிஞ்சா அங்க பயன்படுத்தணும், நான் தானம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தர் தெரியும் ரஃபி, அவரை இறந்த பிறகு அவருடைய உடலை ஆராய்ச்சிக்கு வந்து
2: அனுப்பியிருந்தாரு. ஆமா, எனக்கும் ஒருத்தர் தெரியும். இங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய உடம்ப திருப்பி கொடுத்திருக்காங்க.
3: 5 ஆண்டுகள் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆண்டு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப நீல ஒரு காலகட்டம்.
2: ஆமா, நான் கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 3-4 வருஷம் முடிஞ்சு அவங்க சொன்னாங்களா 5வது ஆண்டுல நம்ம கொடுத்துருவோம், ஏன்னா அவரை வைத்து நாங்க ஆராய்ச்சிகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இப்படியும் இருக்கிறாங்க, உடல் உறுப்புகளை தானம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க.
3: ஆமா.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
3: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன்.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீடகாப் ஒலி 9:08 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சேவசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது கத்ரி கோபால்நாத் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசையில் ஞான விநாயகனே, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் கார்த்திகேயா, ராகம் தோடி.

ம் நோம் நோம் நின்னாதிரிதம் உதனதன துருத்தோம் நோம் நோம் நின்னாதிரிதம் உதனதன தத்தரிதி தரிதோம் தாரி நம் தாரி உஜணு தஜணு கிஜணு சனித மகரி சரிகமா ஹிருதயமுன நிலிபினட்டி மா சத்குரு பிரியமைன தில்லான துருத்தோம் நோம் நோம் நின்னாதிரிதம் உதனதன தோம் உதனதன தோம் நன தோம் நன தோம் நன தின்னாதிரி தின்னாதிரி தோம் உதனதன தோம் நன தோம் நன தோம் நன தின்னாதிரி தின்னாதிரி தோம்.

சனித மகரிச சரிகம ஹிருதய முன நிலைபினட்டி மா சத்குரு பிரியமைனத்திலான துத்தோம் நன தோம் நன தோம் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோம் உதனதன தோம் நன தோம் நன தோம் நன தின்னாதிரி தின்னாதிரி தின்னாதிரி தோம்

தகிட்ட தக திமி திமித்த திமித்த தகிட்ட குகுந்தரிதாம் கிருதகதாம் சன்னி கிருதகதாம் தப்ப தகத்தனும் கிருதகத்தனும் தகத்தனும் கிருதகத்தனும் தக சரிக மபதனி சரியின காயக பிரியமைன தில்லான தகிட்ட தக திமி திமித்த திமித்த தரித்த குகுந்தரிதாம் கிருதகதாம் சனி கிருதகதாம் தப தகத்தனும் கிருதகதனும் தகத்தனும் கிருதகதனும் தக சரிக

தகுந்தரி தாக தரி தீம் தகிட்ட தீம் தகிட்ட திங்கிணத தாக குஜம் தரிதப நீ தரீரி சகல நிஷ்கலங்கமைன சுனாத பிரியமைன தில்லான தகுந்தரி தாக தரி தீம் தகிட்ட தீம் தகிட்ட திங்கிணத தாக குஜம் தரிதப நீ தரீரி சகல நிஷ்கலங்கமைன சுனாத பிரியமைன தில்லான தத்தரி தித்தரி தும் தாரி நந்தாரி உஜனு தகனு கிஜனு சனித மகரி சசரிகம ஹிருதயமுன நிலிபின மா சத்குரு பிரியமைனத்திலான

தாம் தாம் தகிட்ட திருதாம் திருதாம் திரிக்கிணாம் கிணதன தில்லிலான தில்லிலான பிரியமைன கதி பேத பஞ்சராக முலலோ ரஜிதமை கரகர பிரியமைன தில்லான தத்தரி தித்தரி தொம் தாரி நந்தாரி உஜனு தஜனு கிஜனு சனித மகரி சசரிகமா ஹிருதய முன நிலிபிதட்டி மா சத்குரு பிரியமைன தில்லான துத்தொம் நன தொம் நன தொம் நன தின்னாதிர தின்னாதிர தின்னாதிர தோம் உதனதன தொம் நன தொம் நன தொம் நன தின்னாதிர ஜின்னாதிரி ஜின்னாதிரி ஜின்னாதிரி தோ த்ருதோம் நன நன தின்னாதிரி ஜின்னாதிரி ஜின்னாதிரி தோ த்ருதோம் நன நன தின்னாதிரி.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 9 8. அழைக்க வேண்டிய எண் 6 6 9 1 1 9 8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: பாடினோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி உதவ அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

0: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹீரா பேகம். AI மாதிரிகளின் ஆற்றல் தொடர்ந்து வலிமை பெறும் சூழலில் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கும் பாதுகாப்பு கோட்பாடுகள் போதாது என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறியிருக்கிறார். அந்த கோட்பாடுகள் அவசியமானவை என்றாலும் அதிகரிக்கும் ஆபத்துகளை களைய போதுமானதாக இல்லை என்றார் அவர். தவறிழைக்க எண்ணுவோர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி கட்டமைப்புகளின் பலவீனங்களை கண்டறிந்து தீங்கை ஏற்படுத்தலாம் என்று திரு வட்டித்தியோ தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். அதனால் சிங்கப்பூருக்கு பல நிலைகளில் இணைய தற்காப்பும் அதிநவீன தொழில்நுட்பம் பற்றிய ஆழமான புரிதலும் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். G7 கூட்டமைப்பு எண்ணெய் இருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு விடப்போவதாக அறிவித்துள்ளது. டீசலின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விலையை தணிக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை உதவும் என்று G7 தலைவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பை பயன்படுத்த நெருக்குதல் அளித்தார். இல்லையெனில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிகளை தடை செய்யப்போவதாக அவர் மிரட்டினார். அதனைத் தொடர்ந்து G7 தலைவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃபிளை டுபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கவிருக்கின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்றபோது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த FZ1073 விமானத்தில் 170க்கும் அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று ஃபிளை டுபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெய்த் அல்கெய்த் கூறினார். பிரான்சின் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளிகளில் மேம்பட்ட சூழலுக்கு அழைப்பு விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். மாணவர் சங்கங்களும் குழுக்களும் ஆர்ப்பாட்டங்களை வழிநடத்துகின்றன. பள்ளிகளில் உள்ள வசதி குறைபாடுகள் பற்றி மாணவர்கள் குரல் எழுப்புகின்றனர். பள்ளி நேரம் அதிகமாக இருப்பது, வகுப்பறைகளில் வெப்பநிலை உயர்ந்திருப்பது, ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராதது போன்ற அக்கறைகளை அவர்கள் முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டங்களில் ஆங்காங்கே வன்முறையும் வெடித்துள்ளது. மாணவர்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைக்க உரிமை இருப்பதாக கூறும் அந்நாட்டு அரசாங்கம் வன்முறையை கண்டித்தது. இன்று தீபாவளி ஒளியூட்டு. லிட்டில் இந்தியா வட்டாரம் இரவு 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒளியூட்டப்படும். பர்ச் ரோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். ஒளியூட்டுக்கான ஆயத்தப் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் விளக்குகள் நம் சாலைகளை அலங்கரிப்பதற்கு முன் என்னென்ன நடக்கும்? பதில் தருகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் தலைவர் ரகுநாத் சிவா.
1: முதலாக வந்து பொதுமக்களுக்கு கிட்டேருந்து நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து கேட்போம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும். சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம். அதுலேருந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அந்த கமிட்டியில் வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோம். நிறைய ஆலோசனைகள், இந்த வருடம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக செய்யலாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா வருடம் எப்படி வித்தியாசமாக செய்யறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம்.
0: இந்த ஆண்டு ஒளியூட்டின் கருப்பொருள் விஜய தீபாவளி, அதாவது வெற்றியை குறிக்கும் விதத்தில் அலங்காரங்கள் இடம்பெறுகின்றன. மீடியாகாப் திரை விருதுகள் நிகழ்ச்சி நேற்றிரவு நடந்தேறியது. சிங்கப்பூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் பின்னணியில் பணியாற்றும் தொழில்நுட்பர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் நிகழ்ச்சி அது. அங்கிள் டாக்ஸி பருவம் 5 பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான சிறந்த ஒளிப்பதிவு விருது பெற்றார் ஷருல்கான். முதல் முயற்சிக்கே விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றார் அவர்.
2: உண்மையான காரணம் நான் ஏன் இந்த ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை எடுத்தேன்னா, ஏன்னா என்னோடய டீமில் யங்கான ஜென்ரேஷன் பசங்க இருக்காங்க. ஐ வாண்டட் டு ஷோ தெம் தட் ஓகே, நம்மளாலேயும் பண்ண முடியும், பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னு காட்டுறதுக்கு எஸ் எக்ஸாம்பிளாக இருக்கணும் தான் நான் இதை செஞ்சேன். ஹோப்ஃபுல்லி இது வந்து மற்ற யங்காக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவதே ஆக்சுவலி பண்ணால் ஏதாச்சும் ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கும்னு.
0: எங்கபேட்டை பருவம் 2 தகவல் நிகழ்ச்சிக்காக சிறந்த எழுத்து விருது வென்றார் முகமது அலி.
3: எழுத்து அப்படிங்கிறத விட கதைகள் முக்கியம். நம்முடைய கதைகள் தான் பிற்காலத்தில் சரித்திரமாக மாறுகிறது. ஒரு கூட்டத்தின் கதை தான் காலம் செல்ல செல்ல ஒரு நாட்டின் கதையாக சரித்திரமாக நிலை பெறும். அதனால் இது முக்கியமான விருது அல்லது முக்கியமான ஒரு அங்கீகாரம் நான் நினைக்கிறோம்.
0: தமிழ், மலாய், சீனம் ஆகிய மொழிகளில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் பணியாற்றியோருக்கு மொத்தம் 35 விருதுகள் வழங்கப்பட்டன. தயாரிப்பு, ஒளிப்பதிவு, திரைக்கதை, படத்தொகுப்பு என 11 பிரிவுகளில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இது மீடியா கால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை, இவ்வருடத்தின் 276 நாள், ஆண்டு நிறைவு பெற 89 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 16 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 21. ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678868, அழைக்க வேண்டிய எண் 669111968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: சாயா பியங்கர் ஸ்ருதி ஹாசன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்து பாடலை கேட்டீங்க. 7:12 ஆகிவிட்டது. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி.
1: விடுங்கள் அவள் வந்து விட்டாள்.
0: இதமான பாடல்கள் உங்களை தேடி வருது இந்த காலை வேளையில. எப்போ இந்த பாடல முழுமையா? இதுக்கு இடையில சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுது. 8 மணிக்கு மேல தலைப்பூட்டி பேச போறேன். 9 மணிக்கு மேல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள். 10 மணிக்கு மேல நாம ஒரு மாணவரை சந்திக்க போறோம். இன்று என்னோட நிகழ்ச்சிகளை ஒன்னா சேர்ந்து யார் படைக்க வராங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்ல போறேன். 11 மணிக்கு மேல 7 வந்த பாடல்கள். மொத்தம் 5 மணி நேரம் இதமான சனிக்கிழமைய நாம ஒன்னா சேர்ந்து கடந்து போவோம். நீங்க தயார்னா என்னோட இணைந்திருங்க. உங்களுக்காகவே இடம் பெறுவது ஒலியில் உல்லாசம். இது ஒலி 9:68. கேட்டாலே பரவசம்.

0: ஐ பட்ல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில அந்த பாடலை பெற்றது ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் பாடலை வழங்கியிருந்தாங்க. 7:18 ஆகி விட்டது. ஒலி 9:06 சமூக ஊடக பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வெவ்வேறு விதமான காணொலிகள் இடம்பெறும். இதுல நாங்க மட்டும் காணொலிகளை தயாரிக்கிறது இல்லாம பிற வானொலி படைப்பாளர்களோட சேர்ந்தும் பல முறை பல விதமான காணொலிகளை தயாரிச்சிருக்கோம். அதுல உன்னை பத்தி தான் அடுத்து நான் சொல்ல போறேன். அண்மையில் சியோ சான்சான் எனப்படும் 933 அந்த வானொலி நிலையம், எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வானொலி நிலையத்தின் படைப்பாளர் மேகுவையோட சேர்ந்து ஒரு காணொலியை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த காணொலியின் சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு சில வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாங்க, அதாவது ஆங்கிலத்தில். அதன் பின்பு மேகுவே மேண்ட்ரின் மொழியிலையும் நான் அதே வார்த்தை தமிழில் என்ன அப்படிங்கிறத சொன்னேன். அப்போ தான் புரிய வந்தது நம்ம கலாச்சாரம் எவ்வளவு பின்னி ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் நம்பலையா? இதோ அந்த காணொலியிலேருந்து ஒரு சிறு பகுதி கேளுங்களேன்.
1: One, you in Chinese we say ni.
2: Double it's ni.
1: Oh, that's the same basically. Coffee. Coffee.
2: Ours is kapi.
1: Kapi.
2: Yeah.
1: Kapi sounds more like dialect actually.
2: Oh really?
1: Kopi or kopi, kapi. Next one.
0: இப்படி இன்னும் பல வார்த்தைகளை அவங்க சொல்ல, அது பின்பு மேகுவே மேண்ட்ரின் மொழியிலையோ நான் தமிழ் மொழியிலையோ அதன் அர்த்தங்களை சொல்லும்போது தான் பல பேருக்கும் புரிய வருது. பா, நம்ம இரு மொழிகளும் எத்தனை வார்த்தைகளை ஒரே மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. இதை உங்களை பல பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, லைக்ஸை வாரி வழங்கியிருப்பீங்க, கருத்துக்களையும் சொல்லியிருப்பீங்க. ஒரு சிலர் இன்னும் பார்க்காம இருக்கலாம், போய் பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. குறிப்பாக இதுக்கு இரண்டாவது பாகம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற கருத்தையும் நீங்கள் அங்கே பதிவிடலாம், தப்பே கிடையாதுங்க. போய் பாருங்க ஒலியுடைய இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களில். எங்க போறது, எதை சரியா கிளிக் பண்றதுன்னு தெரியலையா? கவலையே விடுங்க, எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த தகவலை நான் அனுப்பி வச்சிருவேன். வாட்ஸ்அப் அனுப்ப வேண்டிய எண் 9678 8 9 6 8.
3: ஒலி 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. SLE குறிப்பாக CTE செல்லும் வழியில் உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகு 2 தடத்தில்
3: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்ல

0: வாருங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபாகில் 3 10 நாட்கள் ஜாக்சலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ.

இந்த மனப்பாடல்கள் வரிசையில் அடுத்து உங்களுக்காக இந்த பாடல்களாக காத்திருக்கு. இப்போ ஒலி 9:00 வானிலை நிலவரம். சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி மிதமான அளவில் இருக்கிறது. 73 96 இடைப்பட்டிருக்கும். தீபாவளி காலகட்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், மீடியா காப்பும் லீஷா எனப்படும் லிட்டில் இந்திய வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கமும் இணைந்து வழங்குற நிகழ்ச்சி இன்று நடக்க போகுது. அதுதான் தீபாவளி ஒளியீட்டு விழா 2026. இன்று 6:30 மேல பர்ச் சாலை பக்கமா நீங்க போய் ஆகணும். அங்க இருக்கிற திறந்த வெளி கூடாரத்துல நீங்க உற்றார் உறவினர்கள் குடும்பத்தாரோட போய் குதூகலமான ஒரு நாளை அனுபவிக்கலாம். காரணம், உங்களுக்காகவே தீபாவளி ஒளியூட்டு நிகழ்ச்சி இன்று பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த போறது உங்க அபிமான நட்சத்திரங்கள் ஜேனேஷ் மற்றும் ஹலிமா அஸ்மான். அதோட மீடியா காப் கலைஞர்களும் அங்க இருக்க போறாங்க. மொத்தத்துல குதூகலமான இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க இலவசமா போய் சந்தோஷமான முறையில மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு தீபாவளி ஒளியூட்டு விழாவில் கலந்துக்கலாம். சரியா? சரி, தீபாவளி வந்துகிட்டே இருக்குது. தீபாவளியை முன்னிட்டு உங்களை பல பேர் தடபடலான வேலைகள்லாம் செய்வீங்க. இதுக்கிடையில தீபாவளிக்காகவே சிங்கப்பூர் முழுவதும் பல நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதுல ஒண்ணுதான் மறக்க முடியாத, கண்டிப்பா நீங்க போய் ஆக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது சென்ட்ரோசா தீவு இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற சென்ஸ்கிரீஸ்கேப் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு அற்புதமான விளக்கு காட்சி நடக்குது. இப்போ சென்ட்ரோசாக்கு போன கையோட நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த ட்ரெயின் எடுக்கணும். அந்த ரயிலை எடுத்து பீச் ஸ்டேஷன் எனப்படும் நிலையத்தில் இறங்கி எது தாப்பில் நடந்தீங்கன்னா இந்த சென்ட்ரோசா சென்ஸ்கிரீஸ்கேப் அப்படிங்கிற இடம் வந்துடும். அங்க அமர்வதுக்கும் அழகான இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சுத்தி சுத்தி நடக்கிறதுக்கும் நல்ல ஒரு பகுதி இருக்கு. அந்த நடக்கிற பகுதியில ரங்கோலி போன்ற பாரம்பரிய இந்திய கலைகளை வெளியில கொண்டு வர மாதிரி அழகான விளக்குகளை, வண்ணமயமான விளக்குகளை வைத்திருக்காங்க. எதுக்கு இந்த வாய்ப்பை தவறு விடுறீங்க? குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போய் அழகான அந்த இடத்துல அற்புதமான படங்களை எடுத்து மறக்க முடியாத தருணங்களை நீங்க உருவாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் சொல்றேன், சென்டோசா ஹார்பர் ஃப்ரண்ட் போயிட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் சென்டோசாக்கு போகிறதுக்கான ரயிலை எடுக்க போவீங்க விஓசிட்டி இருந்து. அந்த ரயிலை எடுத்த பிற்பாடு பீச் ஸ்டேஷன் எனப்படும் நிலையத்தில் இறங்குங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வெளியில் நடந்தீங்கன்னு சொன்னால் சென்டோசா சென்ஸ்டிஸ்கேப் அப்படிங்கிற இடம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, தீபாவளி வரவிருக்கிற மாதிரி இந்த விளக்குகளை பாருங்கள், குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க. சரியா?

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றி செல்லுங்கள் wantashop.sg.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: தீய போடப்பா
1: போற்றுவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி
1: அப்படி பாடக்கூடாது
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா வாங்க உங்க திறமையை காட்டுங்க உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க
0: டீ கடைக்கு போமா
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க
3: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்
4: என்ன நடந்தது இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்
5: I want to go out and buy food. Bring me downstairs.
4: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும் தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார் மேரி கதவை திறந்து அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார் பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார் ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார் மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார் கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார் அதன் பிறகு என்ன நடந்தது இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம் மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது
6: இது

0: இருந்து பாடல் கேட்டீங்க. அனிருத் ஜனிதா காந்தி பாடிருந்தாங்க தமனுடைய இசையில. அதுக்கு முன்னால ரவி பஸ்ரூருடைய இசையில KGF 2 படத்துல இருந்து பாடல் வந்துச்சு, அனன்யா பாத். அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. 7:58 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. 8 மணிக்கான செய்திகளை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஆலோசனை கேட்க விரும்புறேன். பொதுவா சீனி அப்படின்னு சொல்லும் போது அதை சாப்பிடாம இருக்க பல உத்திகளை கையாளுவோம். நீங்க எப்படிங்க அதிக அளவில் சீனி சாப்பிடாம இருக்க, நீங்கள் என்னென்ன உத்திகளை எல்லாம் கையாளுறீங்க வந்து சொல்லுங்க, தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேங்க. வாட்ஸ்அப் அனுப்புங்க 9678 9689 9689.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், கவனமாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKE வுட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் KJEக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டி அவனி 6 நுழைவாயில் அங்கே விபத்து.
2: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: வணக்கம். காலை மணி 8, மீடியோகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஏஐ மாதிரிகளின் ஆற்றல் தொடர்ந்து வலிமை பெறும் சூழலில் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கும் பாதுகாப்பு கோட்பாடுகள் போதாது என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசஃபின் தியோ கூறியிருக்கிறார். அந்த கோட்பாடுகள் அவசியமானவை என்றாலும் அதிகரிக்கும் ஆபத்துகளை களைய போதுமானதாக இல்லை என்றார் அவர். தவறிழைக்க எண்ணுவோர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி கட்டமைப்புகளின் பலவீனத்தை கண்டறிந்து தீங்கை ஏற்படுத்தலாம் என்று திருவாட்டித்யோ தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். அதனால் சிங்கப்பூருக்கு பல நிலைகளில் இணைய தற்காப்பும் அதிநவீன தொழில்நுட்பம் பற்றிய ஆழமான புரிதலும் தேவைப்படுவதாக அவர் சொன்னார். இன்று தீபாவளி ஒளியூட்டு. லிட்டில் இந்தியா வட்டாரம் இரவு 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒளியூட்டப்படும். பர்ச் ரோட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திரானி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். ஒளியூட்டுக்கான ஆயத்தப் பணி முழுவீச்சில் நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் விளக்குகள் நம் சாலைகளை அலங்கரிப்பதற்கு முன் என்னென்ன நடக்கும்? பதில் தருகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கத்தின் தலைவர் ரெகுநாத் சிவா.
1: முதலாக வந்து பொதுமக்களுக்கு கிட்டேருந்து நம்ம டிசைன் கான்செப்ட்ஸ் வந்து கேட்போம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வேணும். சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் அனுப்புவோம். அதுலேருந்து நம்ம ஒரு கமிட்டி ஆரம்பித்து நம்ம வந்து அந்த கமிட்டியில் வந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோம். நிறைய ஆலோசனைகள், இந்த வருடம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், கொஞ்சம் எப்படி வித்தியாசமாக செய்யலாம், அதுதான் முக்கியமானது. ஏன்னா வருடம் எப்படி வித்தியாசமாக செய்யறது தான் நம்மளோட முக்கிய நோக்கம்னு சொல்லலாம்.
0: இந்த ஆண்டு ஒளியூட்டின் கருப்பொருள் விஜய தீபாவளி, அதாவது வெற்றியை குறிக்கும் விதத்தில் அலங்காரங்கள் இடம்பெறுகின்றன. G7 கூட்டமைப்பு எண்ணெய் இருப்பிலிருந்து 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை பயன்பாட்டுக்கு விடப்போவதாக அறிவித்துள்ளது. டீசலின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. விலையை தணிக்க இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை உதவும் என்று G7 தலைவர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பை பயன்படுத்த நெருக்குதல் அளித்தார். இல்லையெனில் அமெரிக்க டீசல் ஏற்றுமதிகளை தடை செய்யப்போவதாக அவர் மிரட்டினார். அதனைத் தொடர்ந்து G7 தலைவர்களின் அறிவிப்பு வந்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமானத்தை வீழ்த்த முயன்றதாக கூறப்படும் இணை விமானியை அந்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்கவிருக்கின்றனர். அவர் அவ்வாறு செய்ய முயன்றபோது மற்றொரு விமானியும் பயணிகளும் அவரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த FZ1073 விமானத்தில் 170க்கும் அதிகமானோர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இஸ்ரேலின் எந்த அமைப்பு விசாரணையை நடத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த உண்மையை கண்டறிய அந்த விசாரணை முக்கியம் என்று ஃப்ளை துபாய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கெய்த் அல்கெய்த் கூறினார்.